0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:54. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 7 2026 ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியசுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:02 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்ற

இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தென்னிலை திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09-10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரைசை. சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நிரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். 12:55 திரைசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே என்னால் முடியும் நேரலை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: cooperation. He will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. The Indian Council of Medical Research, ICMR, has clarified that no new strain of H1N1, commonly known as swine flu, has been identified and there is no cause for panic, assuring that current vaccines remain effective. According to senior scientists at the ICMR, these viruses have been in circulation since the year 2025. According to ICMR, seasonal influenza, including H1N1, is mostly self-limiting. Common symptoms include fever, cough, headache and body ache, and most people recover with appropriate care and rest. In cricket, India will resume their first innings at the overnight score of 300 for 5 against hosts Sri Lanka in the second and final test in Colombo today. Earlier, Dhruv Jarrell and Saransh Jain remain unbeaten when stumps were drawn yesterday evening. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls, while skipper Shubman Gill also scored a half century. For Sri Lanka, Asitha Fernando took 3 wickets. Union Home Minister Amit Shah met the Divyang Men's Cricket Team of India in New Delhi yesterday. In a social media post, Mr. Shah said that the team has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M. emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திற்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவி

0: பிள்ளையோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல. அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்கப் பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:15 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குறளமுதம் கேட்கலாம்.
2: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து
3: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
2: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து
3: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
0: குறளமுதம் கேட்டீர்கள். ஆரம்பமாவது பக்தி மாலை. பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: தக்கலை டிஜிமார்ட்டின் ஓணம் மெகா தள்ளுபடி ஆஃபர். இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ், நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை. டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
1: கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார்.

0: தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயின் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து

வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.

0: இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஒபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:55 அஸ்வினி நகர் கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: கடந்த 5 நாட்களில் மழை 6.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட், வாகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும், 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழை தோட்டங்களை பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காற்று தடுப்பு மரங்களாகவும் வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்டம் அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும், அல்லது 9500997715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிள்ளியூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2026-27 பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நீனோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை 25/6/2026

0: விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் காப்பீடு செய்து கொள்ளலாம். வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆகும். இத்திட்டத்தின் கீழ் மகசூல் இழப்பு, விதைப்பு, நடவு செய்ய இயலாத நிலை, நடவு பொய்த்தல், பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. எனவே கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள், இசேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி எக்காரணத்திற்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு அதில் தங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் அதற்கான கிராமம், குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ, தோட்டக்கலை அலுவலரையோ, உதவி தோட்டக்கலை அலுவலரையோ, வங்கி கிளைகளையோ அணுகுமாறு கிள்ளியூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அழகிய தொங்கு பாலத்துடன் மேம்படுத்தப்படும் பேச்சுப்பாறை அணை விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்க மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாகர்கோவிலில் வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடக்கிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம். இனி விரிவான செய்திகள். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அழகிய தொங்கு பாலத்துடன் மேம்படுத்தப்படும் பேச்சுப்பாறை அணையை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் ஆய்வு செய்தார். அப்போது அவர் கூறுகையில், சுற்றுலாத்துறை அமைச்சரின் 2026 முதல் 2027ஆம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் பேச்சுப்பாறை அணை பகுதியில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக பேச்சுப்பாறை அணை பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இவ்வாய்வின் போது மாவட்ட சுற்றுலா அலுவலர் காமராஜ், திருவட்டார் தாசில்தார் மரகதவல்லி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், நீர்வளத்துறை பொறியாளர்கள், அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். குமரி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயம் தொடர்பான கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சியரின் விவசாயத்திற்கான நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் நடைபெறும். ஆட்சியரிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் வருகிற 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் நடைபெற உள்ளது. இதில் எண்ணெய் நிறுவனங்களின் மேலாளர்கள், எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கூட்டத்தில் மாநில மாவட்ட முகவரி பட்டியலில் உள்ள தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள், எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொண்டு எரிவாயு விநியோகம் செய்வதில் உள்ள குறைகளை தெரிவிக்கலாம் என குமரி மாவட்ட ஆட்சியரின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
2: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32 இன்ச் டிவி 8990 முதல், சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12990 மட்டுமே, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14990 முதல், 1 டன் AC 26999 முதல். இச்சலுகை ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை மட்டுமே. டிஜிமார்ட் பேலஸ் ரோட், தக்கலை.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு

0: மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்.
5: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அங்கோ.
1: That's right.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: நேரம் 7:05.
6: முற்றத்தில் இன்று

0: ஏ சிவா, சிவா
1: இஞ்ச இஞ்ச இஞ்ச.
0: ஏ சிவா,
1: யாரது மாட பத்த விடாம என்ன விஷயம்?
0: ஏ தம்பி, என்னப்பா ஒரு டவலும் கைய மாட்டு, அதுவும் ஒரு உழவு கம்ப கையில வச்சுக்கிட்டு?
1: இந்த தொழுவு எல்லாம் பாருங்க எப்படி கிடக்கு, அலங்கோலமா கிடக்கு பாத்தீங்களா? எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குனே.
0: ஏ தம்பி, மாடை இப்படியாப்பா பனி நேரத்துல வெளியே விடுகிறது? இந்த குளிர்ச்சியான நேரத்துல விட்டா மாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? மாடு வளர்த்தா போறாதப்பா, ஏதா பயிற்சிக்கு போன அனுபவம் இருக்கா உனக்கு?
1: என்னன்னு காலங்காலமா வளர்த்துட்டு இருக்கோம், புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. மனிதர்களுக்கு தான் பனியில போனா சளி வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புது கதையா இருக்கு?
0: காலம் மாறு, மனிதர்களுக்கு எப்படி அன்னைக்கு இயற்கை ரீதியா ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னு சொன்னா வீட்டுல பாட்டி வைத்தியம் அப்படின்னு தருவா, அதுல சரியாகும். இப்ப என்ன ஆகு, மாடுகளுக்கு வந்து வீட்டுல ஏதாவது மருந்து கொடுத்தா மாடுகளுக்கு கேக்குதா? அன்னைக்கு உள்ளவங்க சில நடைமுறையை கையாண்டாங்க, அது வந்து பலிச்சுது. ஆனா நாகரிகத்துக்கு தக்கன நம்மள மாத்திக்கணப்பான், உடல்நிலைக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதுமையான அணுகுமுறையை கையாளுறமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கு கையாளணும். தம்பி, இந்த பனி நேரத்துல மாடுகளை அப்படி விடாத, குளிர் நேரத்துல விட்டா குளிர்னால நிறைய நோய்கள் வரும். ஆண்ட்ராய்டு போன் இருக்கா உங்க கையில?
1: என்னன்னு ஆண்ட்ராய்டு போனை பத்தி கேக்க?
0: ஏ தம்பி, அந்த போனை எடுத்துட்டு வா.
1: கொஞ்சம் பொறுங்கண்ணே, 18,000 விலைண்ணே, பார்த்துதான் எடுத்துட்டு வரணும்.
0: பாரு, ஒரு டவல கட்டிக்கிட்டு ஒரு உழவு கம்பையும் வச்சுக்கிட்டு மாடை பத்திட்டு இருக்கான், அலைபேசி வச்சிருக்கான, 18,000 ரூபாய். விழுந்து விழுந்து பரப்புரை பண்றேன், 3,000 ரூபாய் அலைபேசிய கையில வச்சிருக்கேன். அங்க பாரு, மாடுதான் வழக்கம், 18,000 ரூபாய் போனு.
1: என்னன்னு தன்னால புலம்புற மாதிரி இருக்கு.
0: எல்லாம் ஒன்னதான்பா பாராட்டிட்டு இருக்கேன். தம்பி பரவாயில்ல, சொன்ன உடனே ஆண்ட்ராய்ட் போனை எடுக்க போயிட்டியே அப்படின்னு பெருமிதமா நினைச்சிட்டு இருக்கேன். அலைபேசியில தட்டு பாப்போம், குளிர் நேரங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபரீதங்கள் அப்படின்னு அடி பாப்போம்.
1: குளிர் நேரங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபரீதங்கள்,
0: படி படி கீழே என்ன சொல்லி இருக்கு அப்படியே படி.
1: ஏன கொஞ்சம் பொறுங்கண்ணே, இந்த காளைய மட்டும் அதுல கட்டிட்டு வந்து படிக்கட்டுமானே?
0: என்ன அவசியம், காளைய எதுக்கு கட்டணும்?
1: ஏனே என்ன குத்தாது, உங்களை திடீர்னு குத்திட்டுனா நான் பாக்க முடியாது இல்லனே.
0: ஏ அப்பா, ஏ ஏ போ, அந்த மாடை முதல்ல கட்டிட்டு வா.
1: அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் கேக்கல. கட்டிட்டு வரேன்.
0: தம்பி என்னப்பா சொன்ன ஆரம்பத்துல, நீ என்கிட்ட என்ன சொன்ன, இந்த மாதிரி குளிர்ல கட்டாத அப்படின்னதுக்கு என்னென்ன காலம் காலமா கட்டுவோம் அப்படின்னு சொன்னியா?
1: ஆமா.
0: என்னென்ன பிரச்சனை வரும் படி?
1: குளிர்காலத்துல குறிப்பா வைரஸ் நோய், பாக்டீரியா நோய், ஒட்டுண்ணி நோய், நிமோனியா, சுவாச கோளாறு, இப்படி பலவிதமான நோய்கள் ஏற்படுதாமே. இல்ல இதெல்லாம் என் தொழுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லனே, நான் தான் சுத்தமா வச்சிருக்கேன் இல்லனே.
0: ஏ இது தொழுவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, குளிர் நேரத்துல நீ மாடை வெளியே மேய்ச்சல் கொண்டு போவியா?
1: ஆமா, உடனே நான் வெளியே தான் கொண்டு போவேன்.
0: குளத்தங்கிற அத்தங்கிற தானே,
1: வேற எங்கன்னே மேய்க்க முடியும்?
0: ஏ அந்த பில்லுல முழுமையுமே நீ மேய்க்கக்கூடிய புல்லுகள், இலை தலைகள் எல்லாத்திலயுமே பனி படர்ந்து அப்படியே சொட்டு சொட்டா நிக்கும்பா. அந்த இதுகளை போய் சாப்பிடும் போது பிரச்சனை வரும்பா, எவ்வளவு கொடிய நோய்கள் பாரு. என்ன தம்பி சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க?
1: பனி வேற அடிக்குதுன்னு சொல்றீங்க, சுட சுட சுக்கு காபி போட்டுமானே.
0: ஏ தம்பி, நான் சுக்கு காபி குடிக்கவா வந்தேன்? ஏய் அந்த பாயம் அப்படின்னு சொன்னிய, அந்த ஒரு கால விலை எவ்வளவுப்பா?
1: அது ஒரு 75,000 ரூபாய் போகும்னே.

0: ஏ தம்பி, குளிர்னால ஏற்படக்கூடிய அந்த நோய் பாதிச்சுது அப்படின்னா மூணே நாள்ல அந்த காளைய காணாது, அது தெரியுமா உனக்கு?
1: இல்லே, அந்த அளவு பாதிக்குமானே?
0: ஆமாப்பா, நீ படி படிப்பா.
1: குளிர்காலத்துல சரியான காற்றோட்ட வசதியுடன் கூடிய கொட்டகை அமைப்பு ஏற்படுத்தணுமா?
0: என்னத்த அமைச்சிருக்க நீ கொட்டகை? என்ன அமைச்சிருக்கேன்னு? ஏதாவது மேல மூடாக்க போட்டிருக்கியா? திறந்த வெளியில போட்டிருக்க தொழுவத்தை.
1: அடுத்தது போட்டிருக்காங்க சுத்தமான தண்ணீர் கொடுக்கணுமா?
0: வீடுகள்ல இருந்து கழனி எடுத்து கொண்டு வச்சு அதுல முள்ளு கிடக்கா, எலும்பு கிடக்கா, இரும்பு கிடக்கா, ஆணி கிடக்கா, எதா பாக்கியா நீ?
1: இணை, இவ்வளவு நாள் இந்த சிந்தனை இல்லையானே. இணை, இதெல்லாம் நீங்க சொல்லாம இந்த ஆண்ட்ராய்டு போன வச்சு எதுக்குன்னு படிக்க வச்சு சொல்லிருக்காருங்க.
0: ஏ தம்பி, இந்த மாதிரி விஷயத்த ஒன்ன வச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலதான் நாளைக்கு மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும்.
1: ஏலே, அப்ப கையடக்கத்திலே விஷயம் இவ்வளவு கொட்டி கிடக்கன்னு?
0: என்னதான் இருந்தாலும் கூட நீ இந்த தகவலை கிரகிச்சாலும் கூட அண்ணன் போனதுக்கு பிறகு கால்நடை மருந்தகத்துல போய் கால்நடை உதவி மருத்துவரை அணுகி இந்த மாதிரி குளிர்காலத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறாங்கள, அதுக்கு நான் என்னென்ன உத்வேகமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேப்பியா? அப்படிப்பா
1: கண்டிப்பா கேக்குறேன்னு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: இந்த சூப்பரான மார்னிங் அழகா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: இமான்ஸ் பிரசாத்.
3: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நேதாங்காதுல இருந்து
3: வரேன். அப்படியா, சரி ஓகே. இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
4: அம்மா அப்பா அண்ணா.
3: அவங்களோட பேர்லாம் சொல்றீங்களா?
4: சொல்லலாமே.
3: சொல்லுங்க.
4: அப்பா பேரு பிரசாத், அண்ணா பேரு லான்ஸ், அம்மா பேரு அலீனா.
3: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
4: பாட்டி, சித்தப்பா, ரேணுகா பற்றி முருகி, பாட்டா சாரி, சித்தப்பா.
3: அப்படியா, சரி ஓகே. ரொம்ப அழகா உங்க ஃபேமிலிய பத்தி இன்ட்ரோ பண்ணியாச்சு. செல்ல குட்டி, என்ன படிக்கிறீங்க?
4: கேஜிஎம்சி.
3: கேஜி படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. என்னெல்லாம் சொல்லி தரணும்னு ரெடியா இருக்கீங்க?
4: ஜானி ஜானேஷ் பாபா.
3: ரைம் சொல்லி தர போறீங்களா?
4: ஆமா.
3: சரி சொல்லுங்க.
4: ஜானி ஜானேஷ் பாபா, ஈட்டிங் சுகர் நோ பாபா, டர்னிங் லைட் நோ பாபா, ஓபனிங் பண்ட் ஹா ஹா ஹா
3: ஹா ஹா ஹா. சூப்பரா அழகா சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
4: அணில் அணில் ஓடுது, ஆடி பாடி ஓடுது, இனிய பழம் தேடுது, ஈச்ச மதத்தை பார்க்குது, உச்சி மேலே ஏறுது, ஊஞ்சல் போல ஆடுது.
3: அணில் பாத்திருக்கீங்களா?
4: ஆமா.
3: எப்படி இருக்கும்?
4: அணில் போல.
3: அணில் போல இருக்குமா? சரி, ரொம்ப அழகா கியூட்டா பேசுறீங்க. இந்த ரைம்ஸ் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
4: அஷாதா மேம்.
3: ஓகே, சூப்பரா நீ நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. சரி, பிரசாத் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: அஸ்ட்ரோநாட்.
3: எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
4: ஸ்பேஸ் ட்ரிப்.
3: ஓ, அதனால உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல அஸ்ட்ரோநாட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நினைவுபடுத்துகிறோம்யர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே. கனகசபாபதி அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

நடத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, என்னால் முடியும் பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. தோழிகள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2170722, இதற்கான முன் இணைப்பெண் 0462. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903275703.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும்.

0: ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1.25 கோடி வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற

0: இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: மேல பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் புனருதாரண ஜீர்ணோதாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 தீபாராதனை, இரவு 8 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 5 திருப்பள்ளி எழுச்சி, நாளை காலை 6 தீபாராதனை. குலசேகரம் புனித அகஸ்தினார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 ஜபமாலை, பாதுகாவலரின் புகழ் மாலை, மாலை 6:30 திருப்பலி.
8: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 முடிவடைந்து விட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தங்கள் சுய விவரங்களுடன் வரும் செப்டம்பர் 5 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
10: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை.

0: திருக்கோவிலில்.
1: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
0: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358737358.

0: கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார முறைமை சீர்திருத்த திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் ட்ராமா ரெஜிஸ்ட்ரி ஸ்டாஃப் நர்ஸ் ஒன்று ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியில் சேர்வதற்கான தேவையான தகுதிகள், இனசுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 27 மாலை 5 மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா, எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நிற்பீர்கள்? அதுவும் இப்படி சிலை மாதிரி.
2: மந்திரியாரே, சத்தம் போடாதீர். அங்கே பாரும் ஒரு கரடி நிற்கிறது. அந்த கரடியை வேட்டையாடி விட்டுதான் மறுவேளை. இன்று நமக்கு வேட்டைதான்.
1: மன்னா, தாங்கள் இப்படி கூறி 4 ஆகிறது, ஒன்றும் நடக்கவில்லை. இங்கே ஒரே பூச்சிகளாக இருக்கின்றன. இந்த இடத்தில் மட்டும் எத்தனை 1000 பூச்சிகள் இருக்கின்றனவோ. ஐயோ, பூச்சி வேறு கடிக்கிறது காலை. சீக்கிரமாக அரண்மனை திரும்பி விடலாம்.
2: மந்திரியாரே, காடு என்றால் ஒரு சில பூச்சிகள் இருக்கதான் செய்யும். ஏதோ உண்மை ஒரு 10,000 பூச்சிகள் கடித்து விட்ட மாதிரி பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பூச்சி இருக்க போகிறது. இதற்கு போய் பயந்து சாகிறேன். உண்மை எல்லாம் என்னவென்று சொல்வது?
1: என்னமண்ணா இப்படி கூறிவிட்டீர்கள்? ஏன், ஒரு இடத்தில் 10,000 மேல் பூச்சிகள் இருக்க கூடாதா? மன்னா, இந்த ஓலை சுவடியில் ஒரு விஷயத்தை
2: படித்தேன். போய்விட போகிறது
1: கரடி, அப்புறம் வேட்டையாடலாம். மன்னா, முதலில் இந்த செய்தியை கேளுங்கள். உலகிலேயே பெரிய அமேசான் மழை காட்டில் ஒரு பிரம்மாண்ட ஆராய்ச்சி நடந்திருக்கிறது.
2: மந்திரியாரே, நான் இங்கே வேட்டையாட வந்திருக்கிறேன், விளையாட வரவில்லை. நீர் என்னவென்றால் அமேசான் காட்டை பற்றி பேசுகிறேன். அங்கே என்னவாம் அப்படி?
1: மன்னா, அமேசானின் ஒட்டுமொத்த காட்டில் இல்லை மன்னா, வெறும் 39 பரப்பளவில் மட்டும். அதாவது நாம் இப்போது வேட்டையாடும் இந்த சிறிய காட்டு பகுதியை விட குறைவான இடத்தில் சுமார் 40,000 புதிய பூச்சி இனங்கள் வாழக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள்.
2: என்னது, 40,000? மந்திரியாரே, ஒருவேளை அந்த பூச்சிகள் எல்லாம் இப்போது நாம் நிற்கும் இந்த காட்டுக்குள் இருக்குமோ? என் மேல் ஏதேனும் பூச்சி உருகிறதா பாரும்.
1: பயப்படாதீர்கள் மன்னா, இது நம் நாட்டு காடு. அவர்கள் சொல்வது அமேசான் காடு. உலகில் உள்ள மொத்த பூச்சி இனங்களில் 0.7 விழுக்காடு பூச்சிகள் அந்த ஒரே ஒரு சிறிய அமேசான் பகுதியில் மட்டும்தான் இருக்கிறதா?
2: அற்புதம் தான். ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் இவ்வளவு பூச்சிகளை எப்படி மந்திரியாரை கண்டுபிடித்தார்கள், தேடினார்களா?
1: இல்லை இல்லை மன்னா, அவர்கள் மரத்தின் தரை பகுதியில் இருந்து மேலே 100 உயரம் வரை, அதாவது மரங்களின் உச்சி பகுதி வரை 3 பெரிய வலைகளை தொங்க பூச்சிகளை சிறைபிடித்திருக்கிறார்கள்.
2: 100 உயரத்திலா? அப்படியானால் அந்த பூச்சிகள் மர உச்சியில் சொகுசு பங்களா கட்டி வாழ்ந்திருக்கின்றன, அப்படிதானே? ஆமாம், மொத்தம் எத்தனை பூச்சிகளை பிடித்தார்களா?
1: அது அந்த ஒரு சிறிய பகுதியில் இருந்து மட்டும் சுமார் 55,000 பூச்சி மாதிரிகளை சேகரித்திருக்கிறார்கள் என்ற பார்த்துக் கொள்ளுங்கள் மன்னா. பிறகு அதன் DNA அமைப்பை ஆய்வு செய்துதான் இவை மனிதர்கள் இதுவரை பார்த்திராத 40,000 புதிய பூச்சி இனங்கள் என்று உறுதி செய்திருக்கிறார்கள்.
2: 40,000 புதிய பூச்சிகளா? புதிய பூச்சி இனங்கள் என்றால் அவற்றுக்கெல்லாம் பெயர் வைக்க விஞ்ஞானிகளுக்கு அகராதியே பட்டாது. என்ன பெயர் வைத்தார்களாம்?
1: பெயர் வைப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதா மன்னா. அதனால் அந்த அமேசான் காட்டில் ஓடும் உள்ளூர் ஆறுகளின் பெயர்களை அந்த பூச்சிகளுக்கு சூட்ட பரிசீலித்து வருகிறார்களா?
2: மந்திரியாரே, எனக்கு ஒரு யோசனை. நாம் ஏன் இந்த கரடியை வேட்டையாட வேண்டும்? நாமும் இந்த மரங்களில் 100 உயரத்திற்கு வலைகளை கட்டி பூச்சிகளை பிடிப்போம்.
1: மன்னா, உங்க

0: நல்லதா இல்லை உங்களுக்கு ஏன் இந்த விபரீதம்?
1: யோசித்து பாரு மந்திரியாரே, நாமும் பூச்சிகளை பிடித்து அவற்றின் டிஎன்ஏ சோதனை செய்து அவற்றிற்கு நம் நாட்டில் ஓடுமார்களின் பெயரை வைப்போம். இந்த கொசுவுக்கு காவேரி என்றும் அந்த வண்டுக்கு வைகை என்றும் பெயர் வைத்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும்.
0: ஐயோ ஐயோ மன்னா, அமேசான் காடுகள் மனிதர்களின் காடழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தால் அழிந்து வருகின்றன. அதனால் தான் விஞ்ஞானிகள் விழிப்புணர்வுக்காக அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள், இப்படிப்பட்ட பெயர்களையும் வைக்கிறார்கள். நாம் வேட்டையாட வந்த இடத்தில் பூச்சி பிடித்துக் கொண்டிருந்தால் ஊர் மக்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் மன்னா, சிரிப்பார்கள்.
1: சரி மந்திரியாரே சரி, உமது பேச்சை கேட்டு பூச்சி பிடிக்கும் திட்டத்தை கைவிடுகிறேன். ஆனால் விஞ்ஞானிகளின் இந்த அரிய கண்டுபிடிப்பை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் மந்திரியாரே.
0: ஆமண்ணா, இயற்கையின் பல்லுயிர் பெருக்கம் ஆச்சரியமானதுதான். இப்போது சொல்லுங்கள், கரடியை வேட்டையாடலாமா இல்லை நாமும் வலையை கட்டி பூச்சிகளை கண்டுபிடிக்கலாமா?
1: பூச்சியாவது கரடியாவது, 100 அடி உயரத்தில் பூச்சிகள் வலை கட்டி வாழும் காடு என்று சொன்னதில் இருந்தே எனக்கு உடம்பெல்லாம் அரிப்பது போல் இருக்கிறது. ஏதாவது விஷ பூச்சிகள் வந்து கடிப்பது உடனே அரண்மனை சென்று விடலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன், வினித்ரா, சுபா முட்கல் பாடியது.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
6: நேரம் 7:42. தென்குமரி தென்னிலையில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய பொது அறிவு கேள்வி: பிரிக்ஸ் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டம் 2026 எங்கு நடைபெற்றது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: பிரிக்ஸ் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டம் 2026 எங்கு நடைபெற்றது? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக அனிருத் இசையமைத்து பாடியது.

0: கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிக்ஸ் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டம் 2026 புனேவில் நடைபெற்றது. இந்தியாவின் 2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமையின் கீழ் நடைபெறும் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டமானது புனேவில் நடைபெற்றது. டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் திறன்கள், தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் சூழல்கள் குறித்த விவாதங்கள் இதில் நடைபெற்றன. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. பிரிக்ஸ் தகவல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டம் 2026 புனேவில் நடைபெற்றது. நேரம் 7:45.
1: தேதியும் செய்தியும் இன்று ஆகஸ்ட் மாதம் 24 தேதி.
2: பாக்சைட் மற்றும் அலுமினியம் ஆகியவற்றை கண்டறிந்த பிரெஞ்சு புவியியலாளரும் பொறியாளருமான பியர் பர்தியர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1782 இதே நாளில் பிறந்த சுரங்க பொறியாளரான பியர் பர்தியர் அவர்கள் பிரான்சின் ஒரு கிராமத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கனிமத்தை கண்டறிந்தார்.
2: அக்கனிமத்திற்கு அக்கிராமத்தின் பெயரான பாக்சைட் என்பதையே சூட்டினார்.
1: இதில் உள்ள வேறொரு உலோகத்தை கண்டறிந்து அதனை பிரித்தெடுத்து அதற்கு அலுமினியம் என பெயரிட்டார்.
2: மேலும் இவர் கண்டறிந்த மற்றொரு கனிமத்திற்கு பர்திரைட் என இவரது பெயரை சூட்டப்பட்டுள்ளது.
1: இவரது அறிவியல் பணிகளுக்காக பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான ஷெவாலியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சிவராம் ராஜகுரு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிவராம் ராஜகுரு அவர்கள் பகத்சிங், சுக்தேவ் ஆகியோருடன் இணைந்து பிரிட்டிஷ் இந்தியா அரசை எதிர்த்து போராடிய விடுதலை போராட்ட வீரர் ஆவார்.
2: இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பு என்னும் இயக்கத்தைச் சேர்ந்த இவர் தனது புரட்சிகரமான நடவடிக்கைகளுக்காக இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறார்.
1: லவகுசா, கணவனை கண்கண்ட தெய்வம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகையும் திரைப்பட தயாரிப்பாளருமான அஞ்சலி தேவி அவர்கள் 1927 இதே நாளில் பிறந்தவராவார்.
2: ஆண்டு இதே நாளில்தான் புனித நூலான குட்டன்பர்க் பைபிள் வெளியிடப்பட்டதாக கருதப்படுகிறது.
1: உயர்ந்த அழகியல் மற்றும் கலை அம்சத்திற்காக பெரிதும் பாராட்டப்பட்ட இந்நூல் லத்தீன் மொழியில் அச்சிடப்பட்டது.
2: ஆண்டு இதே நாளில்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அசையும் படக்கருவிக்கான காப்புரிமத்தை பெற்றார்.
1: 1991 இதே நாளில் உக்ரைன் சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி தனி நாடானது.
2: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1995 இதே நாளில் விண்டோஸ் 95 வெளியிடப்பட்டது.
1: 2006 இதே நாளில் புளூட்டோ ஒரு கோள் அல்ல எனவும் அது ஒரு குறுங்கோள்தான் என்றும் உலகளாவிய வானியல் ஒன்றியம் அறிவித்தது.
2: நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை.

0: அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் ஆவார்.
0: மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அகிம்சை பற்றியுமே அதிக அளவில் கவிதைகள் இயற்றியமையால் காந்திய கவிஞர் எனவும் இவர் அழைக்கப்படுகிறார்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் போன்றவை இவரது புகழ்பெற்ற மேற்கோள்களில் சிலவாகும்.
0: இவரது நாட்டுப்பற்றை போற்றிய இந்திய அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது.
1: இவர் 1972 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: காந்திஜியின் வரலாற்றை மையமாக கொண்டு 1982 ஆண்டில் வெளிவந்த காந்தி திரைப்படத்தின் இயக்குநரும் தயாரிப்பாளருமான ரிச்சர்ட் ஆட்டன்பரோ அவர்கள் 2014 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: ஜுராசிக் பார்க், கிரேட் எஸ்கேப் போன்ற திரைப்படங்கள் இவர் நடித்தவற்றுள் சிலவாகும்.
2: தேதியும் செய்தியும்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
7: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
8: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: நேரம் 7:51. தென்குமரியத்தின் நிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திற்காக ஜிப்ரான் இசையில் ஷதாப் ஃபரிதி சின்மயி பாடியது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV, மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேரலையில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907-7222. இதற்கான முன் இணைப்பெண் 0-4-6-5-2 மற்றும் ஒரு அலைபேசி 8-9-0-3-2-5-7-0-3-9. இன்று இரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை TG எழிலரசு அவர்கள். அமுத சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 8:02. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென்குமரி தென்னிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 70 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் 60 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 65 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய். சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 25 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவுச்சவ் 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 70 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய். வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 45 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய். பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம்.

0: அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
1: உங்கள் தக்கலை டிஜிமார்ட்டின் ஓனம் மெகா தள்ளுபடி ஆஃபர். இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை. சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை. டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
2: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
3: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
4: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
10: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 28.52 அடி, பெருஞ்சாணி அணை 58.90 அடி, சிற்றாறு 1 அணை 9.64 அடி, சிற்றாறு 2 அணை 9.74 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358-737-358.
0: தென்குமரி தென்னிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் மனிதன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் இசையில் பிரதீப், பிரியா ஹேமேஷ் பாடியது.

0: Chair Shankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. Iran decides to impose service fees on vessels transiting Strait of Hormuz. IMD issues orange alert for heavy rain in Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh today. And in chess, India's Grandmaster Pranesh M wins Kenitza Open title in Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
7: ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்கே ஒருத்தர் அவரை அன்பாக கூப்பிட்டு உபசரித்தார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார், கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார், அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் தேசத்தில் அது இல்லை போல இருக்கு. இது என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடித்து பார்த்தார், கசப்பாக இருந்தது, தூக்கி எறிஞ்சுட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாரு அவர். அதை அப்படி சாப்பிடக்கூடாது, மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுடணும், இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும். உள்பக்கத்துக்கு போகணும், அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா. மேலோட்டமான வெளிப்படையா உள்ள வாழ்வுங்கிறது ஒண்ணு, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒண்ணு. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியா இருக்கிறது. இந்த உள்பக்கத்துல தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யாரு கண்டா அந்த புதையல? ஆழ்நிலை தியானம்லாம் பண்றாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம். மனசு அலையிறது உண்மைதான். தேனி எதுக்காக அலையுது? தேனுக்காக அலையுது. அது மாதிரி தான் மனசும் அலையுது. மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது. மனசை உள்பக்கமாக அலைய விடணும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே அந்த யோகி சொல்றார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம், இதெல்லாம் நம்மகிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றது. புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்குறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம். என்ன சார் இது, இன்று ஒரு தகவலில் ஏதாவது உபயோகமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னமோ தத்துவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள். இதுவும் உபயோகமான விஷயம்தான். நாம தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசுல அழுத்தமோ இறுக்கமோ இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இறுக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு. நான் இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி. இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான், நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான். நான் சரியாக இருக்கிறேன், சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனசில் எப்பவும் டென்ஷன். அவர் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணலை, இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியாக தான் இருக்குது. இவ்வளவுக்கும் எங்கள் வீடு

0: வீட்டில் தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார். அது சரிங்க, உங்கள் அம்மா ஒரு பக்கம், உங்கள் மனைவி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
5: நேரம் 8:36.
6: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
7: குட் மார்னிங் நேயர்களே,
6: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
7: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை கரசம். கரசம் அப்படின்னா யானையினுடைய தும்பிக்கை அப்படின்னு அர்த்தம்.
5: இதற்கான உதாரணம், கரசம் உயர்த்தி மத களிறு பிளிர அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாடல் வரி சொல்லுது அப்படின்னா, தும்பிக்கையை மேலே உயர்த்தி மத யானையானது உறக்க பிளிரியது அப்படிங்கிற பொருளை நாம புரிஞ்சுக்கலாம்.
7: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first money we're getting
5: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் டாம்ஃபூலரி. TOMFOOLERY டாம்ஃபூலரி அப்படின்னா வேடிக்கையான விளையாட்டுத்தனமான குறும்பு செயல் அப்படின்னு சொல்லலாம்.
7: இந்த விளையாட்டுத்தனமான சேட்டையை நிறுத்திட்டு திரும்ப வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாப் திஸ் டாம்ஃபூலரி அண்ட் கெட் பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம்.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
7: நாம நம்மளுடைய வாழ்க்கைய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், மேரேஜ் லைஃப் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா. ஆனா நாம வாழக்கூடிய இந்த பூமி தன்னுடைய 450 கோடி வருட வாழ்க்கைய எப்படி பிரிச்சு வச்சிருக்கு தெரியுமா? அதுக்கு பேரு தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
5: எப்படி நம்ம கிளாக்ல மணி, நிமிடம், வினாடி இப்படி எல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி பூமியினுடைய வரலாற்றை விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இயான், எரா, பீரியட், ஈபோக் அப்படின்னு 4 பெரிய கால பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. இதுல எரா அப்படிங்கறது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த காலகட்டம். பூமியினுடைய வரலாற்றை 4 முக்கிய எராக்களாவே நாம பார்க்கலாம். பூமி உருவானது முதல் 400 கோடி வருஷம் வரைக்கும் மனிதர்களோ விலங்குகளோ அங்க இல்லையா, வெறும் பாறைகளும் பாக்டீரியாக்களும் மட்டும்தான் இருந்துச்சு.
7: அந்த 4 முக்கிய எராக்கள் என்ன அப்படின்னா, முதலாவது பாலியோசோயிக் எரா, அதாவது கடலுக்கு அடியில் மீன்களும் நிலத்துல முதல் தாவரங்களும் பூச்சிகளும் உருவான காலம் தான் இந்த பாலியோசோயிக் எரா. ரெண்டாவதா மீசோசோயிக் எரா, அதாவது இதுதான் டைனோசர் வாழ்ந்த காலம். அடுத்ததா உள்ளது சீனோசோயிக் எரா, அதாவது 6.6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் விழுந்து டைனோசர்கள் அழிஞ்ச பிறகு பாலூட்டிகளும் நாமளும் வாழக்கூடிய காலம் தொடங்குச்சு, அதுதான் சீனோசோயிக் எரா.
5: இந்த காலகட்டங்களை எல்லாம் விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கிற பாறை படிமங்கள்ல இருந்தும் ரேடியோ கார்பன் டேட்டிங் தொழில்நுட்பத்தையும் வச்சுதான் விஞ்ஞானிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
7: யோசிச்சு 450 கோடி வருஷ பூமி வரலாற்ற ஒரு 24 மணி நேர கடிகாரமா மாத்தினா, அதுல மனிதர்களாகிய நாம வாழக்கூடிய காலம் வெறும் கடைசி 2 வினாடிகள் தான். சோ அந்த வாழக்கூடிய காலத்தை நாம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
8: வ வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில்

0: வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

8:40 ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கேட்கவிருக்கும் பாடல் அன்னியன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நகுல் மெல்வின் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியது.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கொஞ்சஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: கேட்ட பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேல்முருகன் பாடியது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
0: நேரம் 8:51. கே கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் பாடல் பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் அனிருத் ஜோனிதா காந்தி பாடியது.

0: சிபி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு ஆரம்பமாயிடுச்சு நேர்களே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேண்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றத நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயிடுச்சு நேரிலே. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602-0240, அதுக்கப்புறமா 2907-7222, இணைப்பு 0465-2 ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8901-2570309. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரான வைபான பாடல்கள் கேட்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

நிறைவு பெற்றது கே கே எக்ஸ்பிரஸ். இதுவரை உங்களுடன் ஆன்ஷியா ஆண்டோலன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: நேரம் அப்படியே சூப்பரா 9:03 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான காலை வணக்கம் அம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர், வெல்கம் மேடம். பேசுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? இணைப்பு கட் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன்.
2: தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதர நிகழ்ச்சி உமங். நேயர்களே, மறவாது கேட்பீர். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:11 ஆகிவிட்டது. வாசந்த அழைப்போட அணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். டபுள் வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அது என்ன பேசுறேன் அப்படி ஒரு இழுவ பேசுங்க. உங்களுக்கும் திருவோண நல்வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? மகிழ்ச்சியா சந்தோஷமா வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நன்றி.
3: நன்றி.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: நேர்களுக்கு நினைப்படுத்திடலாம், இன்று பகல் 1:10 அதாவது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டாப்பிக்காக இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? மார்னிங்கே கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் கூட சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னால் இது முடியாதுப்பா, அதனாலலாம் முடியவே முடியாது, நான் செஞ்சுக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப டவுனாக போயிட்டுருப்பாங்க. அப்படி இல்லைங்க, என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் அப்படின்ற டாபிக், அதாவது என்னால் முடியும் அப்படின்ற டாபிக்ல நீங்க ஏன் கூட பகல் 1:10 பெண் மணிகளே, முத்து மணிகளே, நீங்க ஏன் கூட பேச போறீங்க, எந்த நம்பர்ல பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2602040, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 0462, அப்புறமா ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257739. இந்த நம்பர்ல என்னால் மட்டுமே முடியும் அப்படின்ற இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ, அதனால இப்பயே சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓகேம்மா, சூப்பர். நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு. இப்ப வந்து என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
6: எனக்கு பிரியமான தோழி இருந்துமா அந்த பாட்டுகள்.
5: அது என்ன மான் வந்து இவ்வளவு மான் போயிட்டு இருக்கு?
6: ஓகே, துள்ளி தள்ளி போகலாமா?
5: ஓ, துள்ளுதா? சரி சரி,
6: எல்லாம்
5: பண்ணணும். எவ்வளவு வயசானாலும் நம்ம துள்ளி துள்ளி என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: நேரம் அப்படியா சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:24 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், பேசுங்க மேடம், பேசுங்க. வெல்கம், பேசுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அப்படிங்கிற படத்துல இருந்து நாடோடி பாட்டுகள் நான் படிப்பேன், பாட்டிலே நான் நாட்டையும் படிப்பேன்.
0: ஓகே மேம், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வரதுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் ரொம்பவே அருமையா வசந்தலைப்போட இணைந்துகிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:30 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.

0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சாமி தோப்புலேருந்து மேகலா பேசுறேன்.
0: பேசுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா என்றழைத்தே, அந்த பாட்டு
0: இல்லவே இல்லம்மா. ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, அந்த பாடல் தான் உங்களுக்காக.
1: சரி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேர்களுக்கு ஒரு முறை கூட நினைப்படுத்திடலாம். அதாவது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பெண்மணிகளே, நீங்க ஏன் கூட பேச போறீங்க? இன்று பகல் ஒன்று பத்திருக்கு. என்ன டாபிக்ல பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க ஏன் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240, அதுக்கப்புறம் 290-7222, இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8-9-0-3-2-5-7-0-3-9. என்ன டாபிக்ல பேச போறீங்க? என்னால் முடியும் அப்படின்ற டாபிக்ல தான் பேச போறீங்க. எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க. ஓகே, நேரம் அப்படியே சூப்பரா வசந்தாளிப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:37 ஆகிவிட்டது. காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பன்மலை 101 அப்படியே அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளமுடி நடராஜன்.
0: பேசுங்க.
1: புது வசந்தம் படத்துல இருந்து இது முதன் முதல்ல வரும் பாட்டு, இங்க நினைக்கிட்டாலும் போட்டு, அந்த பாட்டு
0: சூப்பரா பாடுறீங்களே. ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வரதுக்கு என்ன பண்ணலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங். 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஆண்டுலாம் இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம்

0: 9:45 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க. நிகழ்ச்சியில் யார் பேசுறீங்க?
1: நான் சுங்கங்கடை ராதா மனோகரன்.
0: பேசுங்க.
1: பூந்தளிர் என்ற படத்தில் ஞான் பாடணும், பூஞ்சாடணும், கிளியாகணும்,
0: ஆடிட்டே இருங்க. ஓகே, நன்றி.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டிஜி எழிலரசு அவர்கள். அமுது சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: நேரம் அப்படியே 9:51 ஆகிவிட்டது. நம்ம வசந்த அழைப்பில் அப்படியே அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர யாரென்று கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் மேடம்.
0: அன்பான காலை வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தக்கிலிருந்து ஹமான் பேசுறேன்.
0: சூப்பரா பேசுங்க.
1: சரி,
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அதிசயப்பறை. அந்த படத்துல இருந்து உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட போறேன் என்ற பாடலை இந்த காலை நேரத்தில் கேட்கிறேன்.
0: காலை நேரத்துல கேக்குறீங்களோ? ஓகே, கேளுங்க. ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல். எப்படியே உங்களை தேடிட்டு வரது கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி,
1: நன்றி,
2: வணக்கம். ஏய், என்னாச்சு உனக்கு?

0: எதிர்காலம் போச்சு.
1: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் அப்படியே நிறைய பகுதியை நோக்கி அப்படியே சூப்பரா போயிட்டே இருக்கு. நேரம் 9:58 ஆகிவிட்டது. நேர்களே, இன்றைக்கி வந்து 1 மணிக்கு செய்தி தெரியுமா இருக்கு, அதுக்கப்புறம் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் என்ன டாபிக் அப்படின்னு. ஒரு முறை கூட நான் சொல்றேன், என்னால் முடியும் அப்படின்ற டாபிக்ல தான் பெண் மணிகளே நீங்க என் கூட பேச போறீங்க. எப்ப பேச போறீங்க? இன்று பகல் 1:10. அப்புறமா 2:30 இசை தன்றல் நிகழ்ச்சி இருக்கு. 3:00 குயில் பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கே. நேர்களின் கவிதை தொகுப்பு இருக்கு. நேர்களே, இதுவரை வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேர்வர் பேனர்ல நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்த

0: தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகியின் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. படிப்பும் பணியும் கேட்பதற்கு முன்
2: மெகா ஓனம் தள்ளுபடி ஆஃபர் சிறப்பு சலுகையாக 32-inch டிவி 8,990 முதல் சிங்கிள் டோர் ஃபிரிட்ஜ் 12,990 மட்டுமே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,990 முதல். 1-in-AC 26,999 முதல். இச்சலுகை August 22 to 26 மட்டுமே. டிஜி மார்ட் பேலஸ் ரோட் தக்கலை.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: படிப்பும் பணியும்

0: நேயர்களே, வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு பரிசு மாதிரி, அதை வீணாக்க கூடாது. ஒவ்வொரு நாளையும் நாம மகிழ்ச்சியுடன் வாழணும், நன்றி உணர்வுடன் வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: SBI வங்கியில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பிரிவில் ஜூனியர் அசோசியேட்ஸ் பணிக்கு 10,662 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/4/2026 தேதியின்படி 20 முதல் 28 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sbi.bank.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.sbi.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். லோக்கல் பேங்க் ஆபீசர் பணிக்கு மொத்தம் 250 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும். மேலும் பணிபுரிய விரும்பும் மாநிலத்தின் அலுவலக மொழியில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/8/2026 தேதியின்படி 20 முதல் 30 உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்.

இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iob.bank.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.iob.bank.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி. தேசிய அனல் மின் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். துணை மேனேஜர் பணிக்கு மெக்கானிக்கல் பிரிவில் 55 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 40 காலியிடங்களும், கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பணிக்கு 40 காலிப்பணியிடங்கள் உட்பட மொத்தம் 135 காலிப்பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 26/8/2026 18 வயதில் இருந்து 55 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.careers.ntpc.co.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.careers.ntpc.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. ஹிந்துஸ்தான் உரம் ரசாயனம் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் என்ஜினியர் பணிக்கு 40 காலியிடங்களும், சீனியர் என்ஜினியர் பணிக்கு 24 காலியிடங்களும், ஆபீசர் பணிக்கு 8 காலியிடங்களும், மேனேஜர் பணிக்கு 5 காலிப்பணியிடங்கள் உட்பட மொத்தம் 79 காலிப்பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, எம்பிஏ, எம்எஸ்சி இதில் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 26/8/2026 18 வயதில் இருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.jobse4.hurl.net.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.jobsed.hurl.net.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி பணிக்கு 9 காலியிடங்களும், ஹெச்ஆர் பணிக்கு 4 காலியிடங்களும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பணிக்கு 4 காலியிடங்களும், பாதுகாப்பு பணிக்கு 3 காலியிடங்களும், ஐடி பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 23 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 24/8/2026 18 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.spmcil.com. மீண்டும் ஒருமுறை விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.spmcil.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி.

நேயர்களுக்கான பகுதியில் இன்று எழுபத்தி இரண்டாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட படம் எது? 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட படம் ராயன் திரைப்படமாகும். எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? மலையடிப்பட்டியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கீழடிக்கு இணையான கிணறு முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முன்னணி உள்கட்டமைப்பு துறைகளின் பட்டியலில் மத்திய அரசு புதிதாக இணைத்துள்ள துறை எது?

நாட்டின் முன்னணி உள்கட்டமைப்பு துறைகளின் பட்டியலில் மத்திய அரசு புதிதாக இணைத்துள்ள துறை இரும்பு தாது துறையாகும். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணி எந்த பதக்கம் வென்றது? உலக அளவில் பருத்தி சாகுபடி பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக அளவில் பருத்தி சாகுபடி பரப்பளவில் இந்தியா முதலாவது இடத்தில் உள்ளது. டிஜிட்டல் முறையில் உள்ளூர் பாஸ் பெற அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயலி எது? டிஜிட்டல் முறையில் உள்ளூர் பாஸ் பெற அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயலி ராஜ்மார்க் யாத்ரா ஆகும். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி எந்த பதக்கம் வென்றது? பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி தங்க பதக்கம் வென்றது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக ISO தர சான்று பெற்ற அரசு தொடக்கப்பள்ளி எது? தமிழ்நாட்டில் முதல் முறையாக ISO தர சான்று பெற்ற அரசு தொடக்கப்பள்ளி கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகும். ஸ்ட்ரீம் கல்வி முறை என்பது எந்தெந்த துறைகளை உள்ளடக்கியது? ஸ்ட்ரீம் கல்வி முறை என்பது கலை, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் போன்ற துறைகளை உள்ளடக்கியது. இணைய குற்றங்களை தடுக்க எத்தனை நகரங்களில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன? இணைய குற்றங்களை தடுக்க 7 நகரங்களில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மொத்த வர்த்தக ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மொத்த வர்த்தக ஏற்றுமதியில் தமிழகம் 3 இடத்தை பிடித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான உலகின் மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2026 ஆண்டுக்கான உலகின் மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 127 இடத்தை பெற்றுள்ளது. 15 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை விதித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? 15 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை விதித்த முதல் ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் நாடாகும். மாவட்ட நீதிபதிகளின் ஓய்வு வயதை எத்தனையாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட நீதிபதிகளின் ஓய்வு வயதை 61 வயதாக உயர்த்துவது குறித்து பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்றது. நீர் எழில் பள்ளி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நீர் எழில் பள்ளி திட்டத்தின் முக்கிய நோக்கம் கழிவு நீரை சுத்திகரித்து மறுபயன்பாடு செய்தல் ஆகும். மிஷன் கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? மிஷன் கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் மேகாலயா மாநிலத்துடன் தொடர்புடையது. உஷா ஏவுகணை சோதனை எங்கு நடைபெற்றது? உஷா ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் நடைபெற்றது. இன்போசிஸ் நிறுவனத்தின் புதிய CEO ஆக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இன்போசிஸ் நிறுவனத்தின் புதிய CEO ஆக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆஷிஷ் குமார் தாஸ் ஆவார். இந்தியாவில் எத்தனை விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன? இந்தியாவில் 106 விமான நிலையங்கள் 100% பசுமை ஆற்றலுக்கு மாறியுள்ளன. ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு

0: எங்கு நடைபெற்றது? ஆசியான் பிராந்திய கூட்டமைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் நடைபெற்றது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் விஸ்வநாதன் ஆனந்த் ஆவார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்டுள்ள இணையதளம் எது? பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்டுள்ள இணையதளம் ஷீபாக்ஸ் போர்ட்டல் ஆகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணி வெண்கல பதக்கம் வென்றது. ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பி.வி. சிந்து ஆவார்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று பிபிஏயின் அக்ரி பிசினஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு.
2: இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு +2 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
1: இந்த படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட்,
2: அக்ரிகல்ச்சரல் மேனேஜர்,
1: அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட்,
2: ஃபார்ம் மேனேஜர்,
1: அக்ரி மார்க்கெட்டிங் மேனேஜர்,
2: அக்ரிகல்ச்சர் ஆபீசர்,
1: அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்
2: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் GM தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: வெஸ்பா, ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
9: மாமா, என்னாச்சு?
10: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
13: வ
12: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
13: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
12: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
13: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.

0: பைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்.
9: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க.
7: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
8: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
9: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
8: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
9: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
8: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
10: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
11: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
1: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
0: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
1: நமது பண்பலை. இது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள், பொதுமக்களின் பொதுநலன் சார்ந்த கோரிக்கைகள், அதாவது கடித வழி கோரிக்கைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்கள் வந்து தங்களுடைய பகுதியில் நிலவக்கூடிய பல்வேறு பொது நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைக்கு சரியான தீர்வினை தருவார்கள்.

எதிர்பார்க்கிறோம். அரசு அலுவலர்களுக்கும் வணக்கத்தை கூறி நேர்களின் கடிதங்களை வாசிக்கலாம். முதல் கடிதம் யாரு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புன்னை நகர்ல இருந்து ஜெய் ஜெயக்குமார் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து நாகர்கோவில் புன்னை நகர் சந்திப்பிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் சாலையில் ஹவுசிங் போர்டு காலனி, அதனைத் தொடர்ந்து மூவேந்தர் நகரிலும் சாலை வந்து இடைவெளி விட்டு அங்காங்கே ஒரே நிரப்பில்லாமல் படும் மோசமாக பல மாதங்களாக காணப்படுகின்றன. வாகனங்கள் கடந்து செல்வதற்கும் மிகவும் கடினமாக இருக்கின்றன. ஆகையால் அதை கொஞ்சம் சீர் செய்து தருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்குல. நேரம் 10:38 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கடித வழி கோரிக்கைகள், அதாவது பொதுமக்களின் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் கடித வழியாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கடிதம், கடித வழி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடிங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பூதப்பாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்டுவிளை பகுதியில் சுமார் 1500 மாணவர்கள் படிக்கும் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி உள்ளது. பள்ளி வரும் வழியில் அதிகமான நாய்கள் மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. மேலும் பகல் நேரத்தில் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கின்றது. பேரூராட்சியில் பலமுறை கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனியாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களின் கவலையுடன் கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த பகுதியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஏதோ ஒரு பெற்றோர் தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாய்களின் தொல்லை மிகவும் அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் நடவடிக்கை எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரி பண்பலை 101 வழியாக கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படி அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 10:47. மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில கடித வழி கோரிக்கைகள், அதாவது பொதுமக்களின் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் கடித வழியாக கோரிக்கையாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதங்களை தான் இப்ப வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கடிதம் நன்றி அறிவிப்பு கடிதம். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரி அந்த ஐயா தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து வீரநாராயண மங்கலம் முதல் இறச்சிக்குளம் வரை உள்ள சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த இதில் வந்து என்ன நன்றி அறிவிப்பு எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து பெரிய பள்ளம் இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது குமரி பண்பல 101 வழியாக ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். இது இப்பொழுது சாலைகள் அழகாக கண்ணுக்கு விருந்தாக ரோட்டின் இரண்டு பக்கமும் வெள்ளை கோடுகள் போடப்பட்டுள்ளது. தனி சிறப்பு, அதாவது மக்கள் பயம் இல்லாமல் போவதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நன்றி சார். அடுத்த கடிதமும் ஒரு நன்றி அறிவிப்பு கடிதம் தான். இவங்க யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சூரப்பள்ளத்திலிருந்து டென்ஸ்லி கர்ணதாஸ் இவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த மேடம் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற வாரம் நமது வானொலி நிலையம் முன்பு உள்ள சாலையில் பள்ளம் இருப்பதாக, நீர் நிறைந்து உள்ளதாகவும் அதை சரி செய்து தரும்படி தெரிவித்திருந்தேன். அந்த பள்ளத்தில் மண் போட்டு நிரப்பியுள்ளனர். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மண் போட்டால் சரியாக கூடிய அளவில் அந்த பள்ளம் இல்லை. அதை சரியாக சரி செய்து தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. நன்றி மேடம். நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 10:49 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு பாடல், பொன்னுமணி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம்.

நாகர்கோவில் குமரிப்பன் பல்லை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே 10:55 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில கடித வழி கோரிக்கைகள், அதாவது பொதுமக்களின் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் கடித வழி கோரிக்கையாக எழுதி அனுப்பி கேட்டிருக்கிறாங்க. அந்த கடிதங்களை தான் நம்ம வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முச்சந்தி விலையிலிருந்து ஜி மரிய அக்தோலமஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் கருங்கல் ரோட்டில் வெறிகோடு பகுதியில் தேவையான சுரங்கப்பாதை போட ஆலோசிக்கலாம். ரயில் செல்லும் பொழுது எல்லா போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. அதனால் ரயில்வே பாதையில் மாற்று வேலைகளை நடக்கும் பொழுது சுரங்கப்பாதை வேலைகளும் சேர்த்து முடிக்கலாமே, சம்பந்தப்பட்ட துறை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க.

நேயர்கள், உங்கள் பகுதியில் நிலவும் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: மக்கள் மன்றம் பகுதி, அகில இந்திய வானொலி, கோணம் நாகர்கோவில் 4.

0: இதுவரை மக்கள் மன்றம் பொதுமக்களின் பொது நலன் சார்ந்த கோரிக்கைகள் குறித்த கடிதங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு தருவார்கள் என்று நம்புவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அரசு அலுவலர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் பல.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியசுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 தேதி முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தரோகர் மாவட்டத்தில் உள்ள லிபு லேக் கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட

0: மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 11:02. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

ஏக் சோர் கேட்டீர்கள். நேரம் 11:08. ஆரம்பமாவது குமரி பண்மலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நேர்களே, பாடுவோர் பாடலாம் நேரலையில உங்களுக்காக ஒரு பாடலோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய மியூசிக் வந்து பிளே பண்ணப்படும். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நீங்க பாடலாம். நேரலையில பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பு எண் 04652. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903275709.

ஆரம்பமாயாச்சு. பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2970722. இதற்கான முன் இணைப்பு எண் 0465 2 மற்றும் அலைபேசி எண் 8903257309.

0: நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது தெளிவா இல்ல சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், எங்க இருந்து? உங்களுக்காக ஒரு பாடலோட இசை போடப்படும், அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் போடலாம், ரெடியா இருக்கீங்களா நீங்க?

0: ஓகே சார். ரொம்ப ஈஸியான ஒரு சாங் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பாட்டுன்னு? என்ன சார் க்ளூ? வந்து ஒரு இந்த பாடலோட பின்னணியில வந்து ஒரு மழை பெய்யற சீன்ல வந்து இந்த பாட்டு எடுத்திருப்பாங்க. கெஸ் பண்றீங்களா? ஓகே, ஏதாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன படமா இருக்கலாம் அப்படின்னு. என்ன சார்? ஓகே சார், ஓகே. பங்கு நிகழ்ச்சியில பங்கிட்டதற்காக நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாருமா?
1: இளைஞர் ராஜகுமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பாடல் கண்டுபிடிச்சிங்களா? இன்னொரு வாட்டி போடவா உங்களுக்காக?
1: ஆமாம்மா. ஓஹோ மேகம் வந்தது.
0: ஓகேம்மா, சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாட்டு பாடுறீங்களா இல்ல வேற பாட்டு பாடுறீங்களா?
1: வேற பாட்டு பாடுறேன்.
0: ஓகேம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடுங்க.
1: தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதஞ்சி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு ஒரு பாட்டு மாற்றதில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழ்கிறேன் அவன், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. நன்றி.
0: அழகா பாண்டிங்கம்மா, நன்றி.
1: நன்றி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேரம் 11:19. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சிருக்கீங்க. பாடுவோர் பாடலாம் நேர்லை நிகழ்ச்சி. உங்களுக்காக ஒரு பாடலுடைய இசை போடப்படும். அந்த பாடல் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம நிகழ்ச்சி. அப்புறமா உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கூட நீங்க பாடலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கமா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: இளங்கடையிலிருந்து ரைனாம்மா.
2: ஓகே, உங்களுக்காக பாடல் போடலாமா?
3: புது பாட்டு
2: பாடாது. ஒரு பாடல் வருது, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களாமா?
1: அந்த பாடல் தானே ஈரமான ராஜாவே.
0: ஈரமான ரோஜாவே, ஆனா வந்து இன்னொரு பாடல்.
1: வாவா அன்பே, பூஜை உண்ட பாட்டு தானே?
0: இல்லம்மா, இன்னொரு பாட்டு. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இன்னொரு பாடல்.
1: வாவா அன்பே, அந்த ரெண்டு பாட்டு இருக்குது இல்ல, ஒண்ணு செந்தல் காக்கே.
0: ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கமா. என்ன பாடல் பாடுறீங்களா, வேற பாடல் பாடுறீங்களா?
1: இந்த பாட்டே பாடுறேன்.
0: ஓகே, பாடுங்கம்மா.
1: செந்தல் காக்கே.
0: ஓகே, வேற பாடல் பாடுறீங்களா?
1: ஆ சரி, பாடு, வேற பாட்டு பாடுறேன்.
0: ஓகே, பாடுங்கம்மா.
1: கண்ணுக்குள்ளே உன்னை கண்ணம்மா, நீங்கள் மூட மாட்டேன்

0: ஓகேம்மா, அழகாக பாடினீங்க, பங்கு பெற்றதற்கு நன்றி.
1: தெரிஞ்ச வரை பாடணும்.
0: ஓகேம்மா, நன்றி.

0: கேட்ட பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டிருக்கோம். பாடுவோர் பாடலாம் நேரலை இணைப்பில் வரும் அடுத்த நேய. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் பிரசாந்த், குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக மியூசிக் பிளே பண்ணிடலாமா?
5: பிளே பண்ணுங்க மேம்.
0: ஓகே சார்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
1: மேடம் படம் வந்து மே மாதம்,
0: ம்,
1: பாடல் வந்து மார்கழிப்பூவே, அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. பாடல் பாடுறீங்களா?
1: நான் ஒரு சாங் பாடுறேன்.
0: ஓகே
1: நான்
0: சார்,
1: ஒரு
0: ஓகே
1: சாங் பாடுறேன் மேடம்.
0: ஓகே சார்.
1: கூந்தல் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், எங்கது என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், எங்கது என்ன மழை மேகம் நீயான உன் வாசல் வருவேனே, பேரை கூட சொல்லாமல் என் தேகம் நனைந்தாயே, கனவோடு வந்தாய் பெண்ணே, நேரில் வர பொழுதில்லையா, தவம் போகவில்லை என்று தேவதை வரவில்லையா, ஒன்ன நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறது வருவது நிஜம்தானா. நன்றி மேடம்.
0: ஓகே சார், அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: through a barrage of short balls remained unbeaten on 63, while Dhruv Jurel made 59 to power India through 419 for 6 at lunch. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal says India is negotiating free trade agreements with 8 to 9 more groups of countries. Supreme Court issues notice to centre on plea seeking CBI probe into JPSC exam irregularities. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi this evening. External Affairs Minister S. Jaishankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. And in Test cricket, India holds strong position against Sri Lanka with 471 runs in the first innings at Colombo. Devdutt Padikkal smashes 117 runs. With that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மான்ஸ்டர் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இது உங்களுக்காக

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவம் மிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை எல்டிவி மணப்புறம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
12: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 2:22 ஆகிவிட்டது. அடுத்தது வந்து ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, மனதில் அன்பு இருந்தாலே போதும், இதுவுமே சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் பொழுது. கரெக்ட் தானே? இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 உடன். அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அறிவு அப்படின்ற திரைப்படத்தின் ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாத கேட்பீர் நேர்களே. ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தன்றல். இன்றைய இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக ஆதி தாளத்தில் அமைந்த பாடல் தியாகராஜர் கீர்த்தனை.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், வளசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை அமைந்தகரை சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐஸ் ஹவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, நாலுமுக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செம்மஞ்சேரி, புழல், செந்துரை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன், இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல்

0: மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்

0: படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

தேநீர் நேரம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஈவினிங். ஃப்ரெஷ்ஷாக குட் ஈவினிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். Lovely listeners, உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங்.

0: இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் குயில் பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நேர்கள்லாம் நிறைய கவிதைகள்லாம் எழுதி அப்படி தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. முதல் கவிதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி மணிகண்டன் செட்டியார் மடத்துலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து ரெண்டு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவிதை வந்து காந்தி தாத்தா கவிதை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தடி பிடிச்சு நடந்தா தாத்தா, தடியடி இன்றி நமக்கு அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா நம்ம காந்தி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அருமையா எழுதியிருக்கிறாங்க. கூடவே வந்து இன்னொரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா தங்கை கவிதை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தலைக்கு மேல் வளர்ந்த தங்கையை இன்னும் குழந்தை போல் பார்த்து கொள்ளும் இன்னொரு தாய் அக்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சு உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்க.

0: ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்களுக்கு நினைப்படுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.
4: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் குயில் பாட்டு நிகழ்ச்சியில அப்படியே அணைஞ்சிடலாம். ஓகே.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:12 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல குயில் பாட்டு நிகழ்ச்சியில நேயர்களின் கவிதை தொகுப்பு தான் அவங்க அப்படியே கையால எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கவிதைகளை தான் நம்ம இப்ப வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததா கவிதா அப்படின்னு ஒரு மேடம் எழுதியிருக்கிறாங்க, நாகர்கோயில இருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து அம்மா அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அம்மா என்ற கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உலகத்தில் அழகான வார்த்தை எத்தனையோ இருந்தாலும் என் மனதுக்கு பிடித்த ஒரே ஒரு வார்த்தை அம்மா. நான் பேசும் முன்பே என் மனதை புரிந்தவள், நான் விழும் முன்பே என்னை தாங்கியவள், நான் தோல்வி அடையும் பொழுது பரவாயில்லை முயற்சி செய் என்று சொல்லியவள். உலகமே என்னை மறந்தாலும் என்னை மறக்காத ஒரே ஒரு தெய்வம் என் அம்மா மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு ரோஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து அம்மாவின் கைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவின் கைகளில் விலை உயர்ந்த நகைகள் இல்லை, ஆனால் அந்த கைகளில் என் உலகமே இருக்கிறது. ஆஹா, அவள் சமைத்த உணவில் சுவை மட்டுமில்லை, அவளுடைய அன்பும் இருக்கிறது. அவள் கொடுத்த முத்தத்தில் முத்தம் மட்டுமில்லை, ஆயிரம் ஆசிகளும் இருக்கின்றன. அம்மாவின் கைகள் என் வாழ்க்கையின் முதல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அருமையா ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
0: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:14 ஆகிவிட்டது. அடுத்தது ஒரு பாடல், அருமையான பாடல், மின்னலே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக வருது. அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் இணையலாம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: முட்டி வலி, இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவமிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

மணி 20 நிமிடம் ஆகிவிட்டது. எனக்கு வந்து தேனி நேரத்தில் கோயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேர்களின் கவிதை தொகுப்பில் அப்படியே நம்மளுடைய நேர்கள்லாம் சூப்பராக அருமையாக எழுதி அனுப்பியிருக்கிற கவிதையை தான் நம்ம வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கவிதையை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஷா அப்படின்ற ஒரு மேடம் பார்வதிபுரத்துலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து தோழி அப்படின்னு ஒரு தோழி ஒரு ஹெடிங்கெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. உறவாக பிறக்கவில்லை ஆனால் உறவாகி விட்டாள். என் சிரிப்பின் பின்னால் இருக்கும் மகிழ்ச்சியையும் என் கண்ணீரின் பின்னால் இருக்கும் வலியையும் சொல்லாமலேயே புரிந்து கொள்பவள். எல்லோரும் விலகி சென்றாலும் நான் இருக்கிறேன் என்று அருகில் நிற்பவள். அவள் வெறும் தோழி அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அழகான அத்தியாயம், அதாவது என் வாழ்க்கையின் ஒரு கவிதை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படியே முடிச்சிடலங்க. அடுத்தது கூடவே அப்படியே தொடர்ந்து இன்னும் கவிதை எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்பின் நினைவுகள் அப்படின்னு போட்டு, பள்ளி வாசலில் தொடங்கிய நட்பு இன்று நினைவுகளில் தொடர்கிறது. ஒன்றாக சிரித்த நாட்கள், ஒன்றாக அழுத தருணங்கள், சின்ன சின்ன சண்டைகள், அதற்கு பிறகு வந்த சமாதானங்கள். காலம் நம்மை வெவ்வேறு பாதைகளில் அழைத்து சென்றாலும் நட்பின் நினைவுகள் மட்டும் மனதை விட்டு ஒருபோதும் போகவில்லை. அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். மரியான் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது உங்கள் ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கல. நேரம் 3:28 ஆகிவிட்டது. இன்றைக்கு வந்து தேனி நேரத்தில் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேர்களின் கவிதை தொகுப்பு அப்படியே வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லைவா. இன்றைக்கி வந்து அடுத்த நேர் யார் எழுதியிருக்கிறாங்க, குமார் அப்படின்றவங்க பார்வதிபுரத்துலேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையின் மடியில் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. மரத்தின் நிழலில் மனதுக்கு ஒரு அமைதி, பறவையின் குரலில் காதுக்கு ஓர் இசை, பூக்களின் வாசத்தில் நினைவுக்கு ஓர் இனிமை, ஓடும் நதியிடம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம், உயர்ந்து நிற்கும் மலையிடம் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்ளலாம், மழை சொல்லும் விழுந்தாலும் மீண்டும் எழு, சூரியன் சொல்லும் இருள் எவ்வளோ நீண்டாலும் ஒளி நிச்சயம் வரும், இயற்கை ஒரு புத்தகம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடம், ஒரு புதிய பாடல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, மழை வந்தால் மண் மட்டும் நனைவதில்லை, மனமும் நனைந்து விடுகிறது. ஜன்னல் ஓரத்தில் மழையை பார்த்தபடி பழைய நினைவுகள் மெதுவாக வந்து செல்கின்றன. ஒவ்வொரு துளியிலும் ஒரு இசை, ஒவ்வொரு வாசத்திலும் ஒரு நினைவு. மழை என்பது வானம் பூமிக்கு எழுதும் காதல் கடிதம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சூப்பர்ல. அடுத்ததா ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ரன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோலதன வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டிஜி எழிலரசு அவர்கள். அமுத சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறு

நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 3:36 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து குயில் பாட்டு நிகழ்ச்சி, அதாவது தேனி நேரத்துல குயில் பாட்டு நிகழ்ச்சியில நேர்களின் கவிதை தொகுப்புல நேர்களின் கவிதை தொகுப்பு அப்படியே சூப்பரா பிச்சு உதறி போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேர்கள்லாம் பயங்கரமா கவிதைகள்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து மழை அப்படின்ற ஒரு கவிதை கேட்டோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆப்டா இருக்கு, வானவில் அப்படின்ற ஒரு கவிதை. இவங்க வந்து சுபா நாகர்கோயிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. வானவில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மழை வந்து சென்றதும் வானம் போட்ட ஓவியம், நிறங்கள் ஏழும் சேர்ந்து இயற்கை எழுதிய காவியம். கருமேகம் வந்தாலும் பயப்படாதே என்று சொல்லும் மழைக்கு பின்னால் கூட அழகு இருக்கிறது என்று உணர்த்தும். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா, ஏழு நிறங்கள் சேர்ந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்குது இந்த அழகு. வாழ்க்கையும் வானவில் போல, சில நேரம் கண்ணீர், சில நேரம் சிரிப்பு, எல்லா நிறங்களும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை அழகான ஓவியம். கரெக்டு தானே, வானவில் மாதிரி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சூப்பர், ரொம்ப அருமையான கவிதை அல்லவா. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற திரைப்பட பாடல்.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்?
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:45 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்த தினி நேரத்துல குயில் பாட்டு நிகழ்ச்சியில நேர்களின் கவிதை தொகுப்புல நேர்கள் எழுதி அனுப்பின அந்த கவிதைகள் தான் அருமையான கவிதைகள் வாசிக்க அப்படியே கேட்டு போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அடுத்த கவிதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வராஜ் அவங்க வந்து சாந்தபுரத்துலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடிங் கொடுத்துருக்குறாங்க. பேசாமல் சிரிக்கும் அழகான குழந்தைகள், மனம் மட்டும் தந்து மனதை மகிழ்விக்கும் நண்பர்கள், வெயிலிலும் மலர்கின்றன மழையிலும் சிரிக்கின்றன, வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அழகாக வாழ கற்றுத்தருகின்றன. பூக்கள் சொல்லும் பாடம் வாழ்க்கை குறுகியதுதான், ஆனால் இருக்கும் வரை வாசனையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அருமையா ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சூப்பர்ல இப்போ இந்த நிமிடத்தில் ஒரு பாடல் கேட்டுச்சு. மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். 6 அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: மாலை 5-2 முல்லைச்சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கலாம். நேரம் 1:52 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து தேதி நேரத்தில் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேர்களின் கவிதை தொகுப்பு வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒரு கவிதை வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஹெடிங்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க. பட் ஆனால் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதலை. ரொம்ப அருமையாக அழகான கவிதைகள் எழுதும் பொழுது அதுக்கு கீழே வந்து இன்னார் தான் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. இனி எழுதும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஓகே சார். ஆர் மேடம், யாருன்னு தெரியல, இது வந்து யார் எழுதிருக்கிறாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்க்கை என்ற பாதையில் பலரை நாம் சந்திக்கின்றோம். சிலர் வந்து போகிறார்கள், சிலர் மட்டும் மனதில் நிரந்தரமாக தங்கிவிடுகிறார்கள். சிரிக்கும் நேரத்தில் நம்முடன் சிரிப்பவர்கள் பலர், ஆனால் கண்ணீர் வரும் நேரத்தில் நம்முடைய கையை பிடிப்பதன் தான் உண்மையான நண்பன். அதாவது கண்ணீர் வரும் நேரத்தில் நம்முடைய கையை பிடிப்பவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சொல்லாமல் புரிந்து கொள்வதும், கேட்காமல் உதவுவதும், தவறு செய்தால் தட்டி கேட்பதும், விழுந்தால் தூக்கி விடுவதும், அதுதான் உண்மையான நட்பு. தூரம் சென்றாலும் நினைவுகள் தூரம் செல்லாது, காலம் கடந்தாலும் நட்பு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, நண்பன் என்பவன் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு உறவு அல்ல, நாம் தேர்ந்தெடுத்த ஒரு அழகான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கவிதை. ஆனால் இன்னார் தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதல் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பர், அருமை.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:54 நிமிடம் ஆகிவிட்டது. இப்ப வந்து அப்படி நிறைவு பகுதியை நோக்கி வந்து விட்டோம். இன்னைக்கு வந்து குயில் பாட்டு நிகழ்ச்சியில தென்னி நேரத்துல குயில் பாட்டு நிகழ்ச்சியில நேர்களின் கவிதை தொகுப்புல வந்துட்டு அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். நிறைவு பகுதியில ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னியன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி வந்து விட்டோம் இல்லையா. தேனி நேரத்தில் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேர்களின் கவிதை தொகுப்பு, நேர்கள் வந்து சூப்பராக அருமையாக கவிதைகள்லாம் எழுதி அனுப்பியிருந்தாங்கன்னா எல்லா நேர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேர்களுக்கும், அப்புறமா கவிதை எழுதி அனுப்பிய எல்லா நேர்களுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி. அப்ப நம்ம வந்து எல்லா நேர்களுக்கும் டாட்டா பாபாய் சொல்லிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஓண ஆசம்சைகள் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓணம் செலிப்ரேட் பண்ண போறீங்க, எல்லாரும் சூப்பரா சந்தோஷமா மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஓண ஆசம்சைகள் சொல்லிட்டு இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

பிரச்சினைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய

0: பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:03. இப்பொழுது நாம் கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாட்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் PFRDAவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் eNPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீ

அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ரூபாய் 250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ரூபாய் 250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான சிறப்பு வானிலை எச்சரிக்கை. குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்களை.

0: பஞ்சதந்திர படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ், ஷாலினி குழுவினர். இப்பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து.
1: படப்படக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம்பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

விரைவாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இந்த இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52, அலைபேசி எண் 890-322-57-39. நேரம் இன்றிரவு 8:05 முதல் 8:30 வரை.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் கோபால்ராவ், கவிதா படுவால். இப்பாடலுக்கு வரிகள் வாலி, இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலின் படம் ரட்சகன்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
0: உற்சாகமான நமது பண்பலையை 101 நேரில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசை. நேரம் இப்பொழுது 4:20. இந்நேரத்தில் பரத்வாஜ் இசையில் பரத்வாஜ் குரலில் கூடவே டிப்புவும் இணைந்து பாட வைரமுத்துவின் வரிகளில் கேட்கலாம் ரோஜா கூட்டம் பட பாடல்.

திரைசையில் இனி நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் எனக்கு 20 உனக்கு 18. இப்பாடலுக்கு வரிகள் பா விஜய், இசை ஏ ஆர் ரஹ்மான், குரல் வண்ணம் சுர்ஜோ பட்டாச்சாரியா, ஸ்ரேயா கோஷல்.

0: जी हाँ, जन जन होगा अब साक्षर उल्लास के साथ। आइए नव भारत साक्षरता कार्यक्रम के इस अभियान में बटाएं हाथ उल्लास के साथ। उल्लास, भारत सरकार की एक अनूठी पहल।
1: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुम लता, जगबंधु
2: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு. இன்னும் சட்ட நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவிக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று

பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது.

0: இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியாவின் துருவ் ஜுரெல் சதமடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதீதி பொர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: கண்களுக்கு வானவெளியின் 7 வண்களை வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்து தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 5:03.

காலச்சக்கர கடிகாரத்தை கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அப்படி என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம்.

காலச்சக்கர கடிகாரம் பின்னோக்கி செல்கிறது. 50களில் பிறர் பொறாமைப்பட வாழ வேண்டும் என வாழ்த்துவர். பொறாமை குணம் நல்லதா கெட்டதா, இந்த ஆராய்ச்சி எதற்கு இப்போது? நவநீந்த கிருஷ்ணனின் மனம் கவர்ந்த ராதைக்கு இத்தனை பொறாமையா என கோபியர் கேட்க, அது பொறாமை அல்ல, கண்ணன் மீது வைத்த அதீத அன்பால் வந்த கண்ணன் தனக்கே தனக்கு மட்டும் சொந்தம் என்ற எண்ணத்தால் ஏற்பட்டது. நமது கலாச்சார பின்னணியில் அழகான நடனத்துடன் மனதை கவரும் பியானாவில் தொடங்கி வேணுகணத்திற்கிடையே தவழும் குரல்கள் ஏ எம் ராஜா, பி சுஷிலா. இப்பாடலுக்கு வரிகள் தஞ்சை என் ராமையா தாஸ், இசை ராஜேஸ்வர ராவ்.

0: தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: நேரானதற்கு மகிழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். நேரம் இப்பொழுது 5:08. இயற்கை எழில் கொஞ்சம் காவேரி கரையில் சுமங்கலி பெண்கள் பொன்னந்தி மாலை பொழுதில் தங்கள் இல்வாழ்க்கையை ஏற்றம் பெற திருவிளக்கு ஏற்றி ஆற்று நீரில் மிதகுவிடும் காட்சி கொள்ளை அழகு. அதிலும் யாருடைய விளக்கு அணையாமல் வெகு தூரம் செல்கிறது என வியப்போடு விழிகள் விரிய பாடுவது நமது கலாச்சாரத்தின் மணிமகுடம். கற்பனை சிறகை தட்டி விரிக்க எஸ் ஜானகி ஜி கி குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கேட்கலாம் தேனும் பாலும் படப்பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் எழுப்புதலில் சுழல்கிறது. ஒரே ஒரு முறை நான் உன்னை முகம் பார்த்தேன், ஆனால் ஜென்ம ஜென்மமாய் பார்த்தது போன்ற உணர்வு எனக்கு. நீ என்ன உறவு புரியவில்லை, ஆனால் உனக்காகவே நான் பிறந்தது போன்ற எண்ணம். என் பாசம் நேசம் சந்தோஷம் எல்லாமே நீ. உலகிற்கு இது புரியாமல் போகலாம், உனக்கு நிச்சயமாக புரியும். விஜயபாஸ்கரின் இதமான இசையில் வாலிபு கவிஞன் வாலியின் வரிகளில் கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் குரலில் மாலை சூடவா படப்பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: என்ன பாஸ், ட்ரீட்? போ
3: ட்ரீட்டா? எதுக்கு?
2: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
3: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
2: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
3: ஆமா பாஸ்,
2: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
3: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
2: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
3: காற்று மாசை குறைப்போம்,
2: பசுமையை காப்போம்,
3: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
2: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். என் கண்ணின் கருமுனையில் விழுந்து உயிரில் பிரதிபலித்த பிம்பம் நீ, ரவிவர்மனின் தூரிகையும் வரைய மறந்த அழகு நீ. உன்னை கரம் பிடித்தால் என் ஜென்மம் சாபல்யமடையும். ஆற்றங்கரை அழகு தேவதை. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவின் இசையில் கேட்கலாம் புவனா ஒரு கேள்விக்குறி.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டிஜி எழிலரசு அவர்கள். அமுது சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

கையடக வடிவில் காலச்சக்கரம் முல்லைச்சரத்தில் நிலையத்தில் நேரம் 5:23. நல்ல டேலண்ட்ஸ் இருக்கு, திறமைகள் எல்லாம் மூடி வைத்தால் உள்ளதும் காணாமல் போகும். அதை தட்டி கொடுக்க நல்ல மரம் படைத்தவர்கள் இருந்தால் திறமை இல்லாதவர்களும் சபாஷ் பெற்றுவிடலாம். எப்படி? சித்திரமும் கைப்பழக்கமும். பழக பழக முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. மறைந்து கிடக்கும் வைரம் போன்ற கலைத்திறன் சில வேளைகளில் நம்மை அறியாமல் வெளிப்படுவதும் உண்டு. அப்படி ஒரு ரசனையான இசை கலவையுடன் ஒரு பாடல், அதுதான் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கேட்கலாம் நூல்வேலி படப்பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: முள்ளச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. பூக்கள் என்றாலே அதன் சுகந்தம் தான் நினைவுக்கு வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மனம், சிறப்பான மனம் பல மலர்களுக்கு. உப்பு சாரமற்று போனால் உதவாது. அதுபோல மனமில்லாத பூவுக்கு பொதுவாக பெரும் வரவேற்பு இருக்காது. அதுவும் அது காலங்கள் வாழ்த்தும் வசந்த காலத்தில் மலருமா என்பது சந்தேகம். எதற்கு இந்த பீடிகை, புரியவில்லையா? ஒவ்வொரு வரிகளும் இந்த பாடலில் கவித்துவம் பேசுகிறது. டி ராஜேந்தர் இசையில், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் கேட்கலாம் ஒருதலை ராகம்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முள்ளச்சரத்தில் கையடக்க படிவில் காலச்சக்கர கடிகார் 99 சுழல்கிறது. அருவி போல உற்சாகம் பொத்துக்கொண்டு வந்தால் வார்த்தைகள் கவிதை மழையாய் கொதித்தோடு வரும். அதற்கு இலக்கண பதம் இருக்க முடியுமா, தடை போட முடியுமா என்ன? உதிர்ப்பது அத்தனையும் இதய கல்வெட்டில் பொறித்து வைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். எல்லோருக்கும் எழுதப்படாத விதி இதெல்லாம் காதல் யூனிவர்சிட்டியில் சகஜம் தாளம் போட்டு ஆட வைக்கும் ஒரு பாடல். கேட்கலாம், என்ன பாடலின் படம் அது?

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் பாலக்காடு ஸ்ரீராம், ஹரிணி, அனுபமா. இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வாலி. பாடலின் படம் என் சுவாச காற்றே.
1: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
2: ஆமாம் மன்னா.
1: யானை படைகள்
2: தயார் மன்னா.
1: குதிரை படைகள்
2: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
3: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
3: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
3: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
3: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
3: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
3: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இல்
3: இன்றைய

0: இளஞ்செய்தி
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:42. காலச்சக்கர கடிகாரம் சுழலும் காலம் 2003. சில உறவுகள் புதிதாக தொடங்கி பின்னர் நீண்டு கொண்டே செல்லும் சீனத்து சுவரை போல காணும் காட்சிகளில் எழில் கோலம். காலம் மாறலாம், காட்சி மாறினாலும் உள்ளங்களின் சாட்சியாய் இன்றும் நிலவு ஒளியில் தகதகக்கும் பளிங்கு மாளிகை சாட்சியாய் புரியாத உணர்வு பந்து தொண்டை குழிக்கும் இதயத்துக்குமாக உருள வார்த்தைகள் தான் இப்படித்தான் உதிக்கும் போல.

0: கேட்ட அந்த பாடலின் படம் நளதமயந்தி. இப்பாடலுக்கு இசை குரல் ரமேஷ் விநாயகம். இணைந்து ஒலித்த குரல் சின்மயி. இப்பாடலுக்கு வரிகள் நா முத்துக்குமார்.
1: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 2:09 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:50. முதலும் நீ, என் முடிவும் நீ. சொல்வது எளிது, ஆனால் நடைமுறையில் சுகமான சுமைகள் கேட்டு வாங்கி பெறும் துன்பம்தான். சிலவற்றை ஏன், எதற்கு என்ற கேள்வி கணைகளின் பதிலுக்கு விட முடியாது. அறிந்தே எதிர்கொள்ளும் சவால்கள் ஏராளம். எல்லாம் ஒரு திரில் தான். அப்படித்தானே, அனுபவம்தான் பாடம். அது கற்றுக் கொடுக்கும் வழிகள் இன்பம் ஏராளம். தாமரையின் உயிரோட்டமான வரிகளில் மெல்லிய இழையாய் ஸ்ரேயா கோஷலின் குரலில் கூடவே நரேஷ் ஐயரும். இப்பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன். பாடலின் படம் பசங்க.

0: சுயமே.
1: விழுப்புண்கள் தந்த முக அழகு, வீர வரலாறு படைத்த நம் தேசம், தண்ணீர் விட்டாய் பயிரை வளர்த்தும் சர்வேசா, செங்குருதி கொட்டி ஆயிரம் கனவுகள் கண்டு நனவான தருணங்கள் சருகாக உயிர் ஓவியமாய் உயிர் மூச்சாய் வாங்கி காத்தோம். நம் மூதாதையர் சுவாசித்த வாழ்ந்த புண்ணிய பூமியில் இன்றும் பெயர் சொல்லும் பிள்ளைகளாக நாம் வாழும் வரம் பெற்ற இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அனிருத் இசையில், குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களுக்காக பாடல்களை தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில்.

0: இன்ஃபர்மேஷன்ஸ் 890-300-805.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

புல்விளை டிஜி எழிலரசு அவர்கள். அமுத சுரபியில் ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள். கம்போஸ் உரத்தின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

0: இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலா முற்றம் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நீங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், 6:15 குரல் நமிடம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை, பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விபரம், அணைகளின் நேர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 திருநாவுக்கரசு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோசாமிநாதனுடன் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி இது. 8:50 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸில் பிலிம் ஹிட்ஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. External Affairs Minister Dr. S. Jayashankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation, and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jayashankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade, and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jayashankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: The External Affairs Minister conveyed to Mr. Putin that Prime Minister Modi looks forward to meeting him at the SCO summit and to welcoming him to India for the BRICS summit. Earlier in the day, External Affairs Minister, along with Russian First Deputy Prime Minister Denis Manturov, co-chaired a meeting of the Inter-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow. Dr. Jayashankar reached Moscow yesterday on a 2-day visit to Russia. National Security Advisor Ajit Doval arrived in Beijing on a 2-day visit to China. He will take part in the 25th round of special representatives' talks between the two countries on the boundary issue with his Chinese counterpart and Foreign Minister Wang Yi, scheduled tomorrow. Announcing the special representatives' talks at a media briefing today, Chinese Foreign Ministry spokesperson Lin Qian said Mr. Doval and Mr. Wang will have an in-depth discussion on the boundary issue, as well as other bilateral, regional and international relations. The ties between New Delhi and Beijing came under severe strain after the 2020 Galwan Valley clash and the prolonged military

0: military standoff in eastern Ladakh, but both sides have since taken up steps to stabilize relations. Union Commerce and Industry Minister Piyush Goyal addressed a roundtable meeting with the Japan-India Business Consultative Committee of the Japan Chamber of Commerce and Industry and the Embassy of India in Tokyo. Mr. Goyal added that the country's free trade agreements would eventually cover about 75% of global trade and help position India as a trusted partner in global value chains. He said India has a large domestic market and it opens its doors to the world with 9 free trade agreements signed in the last 4 years. The minister added that these 9 agreements cover economies with a combined GDP of $60 trillion and 38 developed countries. Indian agencies have brought back 3 absconding gangsters linked to the Bambiha gang apprehended in Malaysia. In a social media post, Home Minister's office informed that the men named Jaspreet Singh, Ajay Singh and Pavandeep Singh have been brought back to India and sent into police custody. The accused are linked to multiple crimes including extortion, cross-border arms and narco trafficking and a foiled grenade attack in Ludhiana. The Unified Payments Interface UPI has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. The UPI, which was launched on 25th August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. Finance Ministry said that the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The transaction value also rose sharply from 7,000 crore to nearly 314 lakh crore during the same time period. In cricket, Sri Lanka were 8 for 2 at stumps on rain-marred day 2 of second test in Colombo. Earlier, India declared their first innings at 503 for 9. For visitors, Dhruv Jurel produced a flawless display of risk-free batting to score an unbeaten 115. Devdutt Padikkal provided the foundation with a commanding 117, his second consecutive test century yesterday. And that is the end of this news bulletin.
1: வட்டார வானொலி இது. வானளாவ உயர்ந்து இன்று கடல் தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
2: காற்று நெருக்கும் அபுத துளிகள் நாளும் சொல்லித்தர வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான எரிவாயு நுகர்வோர் குறைத்தீர் கூட்டம் நாளை பிற்பகல் 4 மணி அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களது தலைமையில் நடைபெற உள்ளது. இதில் எண்ணெய் நிறுவனங்களின் மேலாளர்கள், எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட முகவரி பட்டியலில் உள்ள தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள், எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொண்டு எரிவாயு விநியோகம் செய்வதில் உள்ள குறைகளை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது.

மீன்கடை பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ள மீன்பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட இருவழி மீன்பாதையில் அவசரகால பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் பெருமாள் நகர், அனந்த நகர், தம்மத்துக்கோணம் பகுதிகளில் நாளை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை மீன் விநியோகம் இருக்காது. அதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு பார்வதிபுரம் உதவி செயற்பொறியாளர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி வருகின்ற வியாழன் அதாவது 27 தேதியன்று கண்ணனூர் சிஎஸ்ஐ சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் 9/9/2026 அன்று சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட

பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் பத்மநாபபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே கண்ணனூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025 அக்டோபர் 30 தேதியுடன் முடிவடைந்துவிட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கப்படும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆகும். இக்கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் வரும் செப்டம்பர் மாதம் 5 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி நாகர்கோவில் இணைந்து நடத்தும் நிதியாப்கே நிகர் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் குறைத்தீர்ப்பு முகாம் இம்மாதம் 27 தேதியன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை எஸ்பிஜே வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளி பீஸ் கார்டன் அரசமூடு குலசேகரம் கன்னியாகுமரி மாவட்டம் இடத்தில் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 2020 நிதி ஆப்கே நிகழ் 2.0 கருப்பொருள் புதிய இபிஎஃப் திட்டம் விஸ்வாஸ் திட்டம் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம் புதிய சைட் செயல்பாடுகள். இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். இப்பொழுது கேட்கலாம்

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டிஜி எழிலரசு அவர்கள். அமுது சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: தக்கலை டிஜிமார்ட்டின் ஓனம் மெகா தள்ளுபடி ஆஃபர், இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த கிச்சன் அப்ளைன்சஸ், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப் டு 80% தள்ளுபடி விற்பனை, சிறப்பு தள்ளுபடியாக பிரஸ்டீஜ் பிராண்டுகளுக்கு அப் டு 60% தள்ளுபடி. August 22 to 26 டிஜிமார்ட், பேலஸ் ரோட், தக்கலை.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
9: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
10: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
11: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
10: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
11: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
10: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
14: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
14: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
15: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
16: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
15: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
16: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
17: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
18: பெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
17: உடனடி டெலிவரி,
18: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
17: தொடர்புக்கு சூர்யா ஆட்டோஸ்.

0: மொபைல் நம்பர் 9442104329.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: வசம் அங்கோ.
1: That's right.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
4: இப்பொழுது நாம் கேட்கலாம் மெல்லிசை.
5: மலை மலரே என தொடங்கும் பாரதிதாசன் இயற்றிய பாடலை பாடுபவர் உஷா ராஜ், இசை தாயன்பன்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப

0: அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும், இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதி விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும், அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா, அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் நாமக்கல் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கில் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:41. இந்நேரத்தில் திரையிசையில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் திருமணம் எனும் நிக்கா. இப்பாடலுக்கு குரல் வண்ணம் யாசின் நிசா, இசை எம் ஜிப்ரான், பார்வதியின் வரிகளில் கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
2: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம் எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
2: கால் 8870198870.

0: நேரம் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் ஹரிச்சரன். இப்பாடலுக்கு இசை ராஜேஷ் முருகேசன்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330-66.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் அஜீஷ் ஆண்ட்ரியா. பாடலின் படம் கோவா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420233.

இவை குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தமிழக திரையுலகில் தனித்திறமை மிக்கவராக திகழ்ந்த சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி, எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைப்படத்துறையில் இணைந்து பணியாற்றியதோடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த என் டி ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் என்று தொடங்கி தற்போது இளம் தலைமுறையினர் வரையிலுமான நடிகர்களுடன் நடித்து புகழ்பெற்றவர் என்றும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சவுகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சவுகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தை

இதன் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முன்வந்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார்.

சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மூன்றாவதாக, பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்க பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பை ஒட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏவ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததையொட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2000 MLD ஆக இருந்ததை 5 ஆண்டு காலத்தில் 5000 MLD ஆக உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக் கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெருவிளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு, மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200லிருந்து 300 உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில், தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக்கா உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்.
தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார்.

0: மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திரு சிவக்குமார், திரு கோபி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு கே பி அன்பழகன், திரு கே சி கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லட்சுமணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. குஜராத்தில் இருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறை ஆட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன்முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ இடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து

0: முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12 வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ITI பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ITI பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. பி. சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருது மொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி. எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி. எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட

0: சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வெனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்,
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 2 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தோட்டக்கலை பயிர்களில் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாய்ச்சவும். மழை மிக குறைவாக இருப்பதால் மலர் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக காற்றுடன் இருப்பதால் நீராவி போக்கு அதிகமாக காணப்படும். அதனால் வாழையில் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மோடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றில் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டு கொடுக்கவும். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிப்பட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றி எரிப்பதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுவதை கட்டுப்படுத்தலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இம்மாதம் வியாழக்கிழமை அதாவது 27 தேதி அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து ஜூலை 2026 மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கு

பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஒவ்வொரு விவசாயியும் விவசாய அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியமானது. இனிவரும் காலங்களில் விவசாய அடையாள எண் இருந்தால் மட்டுமே விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், பயிர்க்கடன் மற்றும் அரசு மானிய திட்டங்களை பெற இயலும். ஆதலால் விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பாக விவசாயி அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயிக்கு விவசாய நிலங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தாலும் அந்தந்த கிராமங்களில் உள்ள அனைத்து சர்வே எண்களையும் விடுபடாமல் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவரை விவசாய அடையாள எண்ணுக்கு பதிவு செய்யாத விவசாயிகளும், ஏற்கனவே பதிவு செய்திருந்தும் விடுபட்ட சர்வே எண்களை பதிவு செய்யாத விவசாயிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிவு செய்து பயன்படையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாள எண் பதிவு பெற்ற விவசாயிகள் அனைவரும் தங்களது ஒன்றுக்கும் மேற்பட்ட உட்பிரிவு நிலங்களை இந்த அடையாள எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாகும். ஆதலால் கட்டாயமாக விடுபட்ட விவசாயிகள் அனைவரும் இணைக்க வேண்டும். அடுத்த தவணை PM கிசான் கௌரவ ஊக்க நிதி பெறுவதற்கு கட்டாய அடையாள எண் அவசியம். விரைந்து விவசாயிகள் அனைவரும் அடையாள எண் பெறுவதோடு தங்களுடைய நிலத்தின் உட்பிரிவுகள் அனைத்தையும் அந்த விவசாய அடையாள எண்ணுடன் இணைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி, கோவளம், அகசீஸ்வரம், தென் தாமரைக்குளம், கொட்டாரம், கிழக்கு ஆகிய பகுதிகளைச் சார்ந்த விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அழகபுரம், அஞ்சுகிராமம், லீபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலரை தொடர்பு கொள்ள 9865496500 என்ற எண்ணிலும், நல்லூர், மருங்கூர், ரவிப்புதர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலரை தொடர்பு கொள்ள 8056330789. சுசீந்திரம், வடக்கு தாமரைக்குளம், குலசேகரம், கொட்டாரம், மேற்கு ஆகிய பகுதிகளைச் சார்ந்த விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலரை தொடர்பு கொள்ள 9843005318. தேரூர், தேரைகால்புதூர், ராமபுரம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் வேளாண்மை அலுவலரை 7598054119 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் பயன்பெறுமாறு அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை துறை கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே, நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. பல பயிர் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டி ஜி எழிலரசு அவர்கள். அமுத சுரபி ஈனாம் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயம் என்றில் உயிரில்லை, சிந்தை என்றில் நம் செயலில்லை. விளை நிலங்கள் வீட்டு நிலங்களாக மாறாமல் விளை நிலங்களாக மாற்ற முயல்வோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டி ஜி எழிலரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என்னுடைய பெயர் தீகா.

0: அரசு பறக்கை அடுத்த புல்லுளை ஊரில் வச்சு வருகிறேன்.
1: நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா வேற தொழிலும் பார்த்துட்டு விவசாயம் பண்றீங்களா?
0: தற்போது அரசு உயர்நிலை பள்ளி தங்கமுதிர் பள்ளியில் SSC போஸ்டிங் இயற்பியல் சம்பந்தப்பட்ட பாடத்தை நடத்தி வருகிறேன்.
1: நீங்க விவசாயமும் இதுவும் எப்படி பாக்குறீங்க?
0: இது என்னுடைய தந்தை, அவரும் ஆசிரியர். அவரை தொடர்ந்து அவருடைய நிலங்கள் எல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது அவருடைய காலத்திற்கு பிற்பாடு. அதன் அடிப்படையில் ஒரு 3 ஏக்கர் நன்சை நிலமும் ஒரு 3 ஏக்கர் குன்சை நிலமும் இருக்கின்றன. அதே போல சில பயிர்கள், அதாவது குறு விவசாயிகளுக்கான பயிர்கள், கத்திரி, வெண்டை இவைகள் எல்லாம் ஓடு பயிராக பயிரிட்டு வருகின்றேன்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க எனக்கு நஞ்சை நிலமும் இருக்கு, புஞ்சை நிலமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இதுல என்னென்ன பயிர்களை நீங்க விவசாயம் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: நன்சை நிலத்துல வந்து நெல் பயிரிட்டு கொள்ளலாம். அந்த நெல் பயிரில் நம்ம ஆரம்ப கட்டத்தில இருந்தே நெல்லெண்ணெய் பயிரிட்டு நல்ல தரமாக நேரத்தை செலவழித்தால் அதிக லாபம் பெறலாம்.
1: வேற என்னெல்லாம் பயிர்கள் போட்டிருக்கீங்க?
0: தக்காளி, வெண்டை எல்லாம் சிறு பயிராக புன்சை நிலத்திலையும், அதாவது அகப்புறம் புகம் இரண்டு போகங்கள் விளையக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. புகழம் இதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து விவசாய நிலங்களில் வந்து நெல் பயிர் 3 போகம் விளையும். இது நம்ம தோட்டப்பயிராக வெண்டை, கத்திரி இவைகள் எல்லாம் வயலுக்கு சென்னா கூட ஒரு 3 நாள் 4 நாள் சென்றா போதும். தோட்டப்பயிர்களை டெய்லி போய் கவனிச்சா தான் பூச்சி மருந்துகள், அதாவது எறும்பு தண்டு இருக்கும் அந்த மாதிரி பவுடர்கள்லாம் நம்ம போட்டால் நல்ல மகசூலை பெறலாம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து காய்கறி இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன், அதே மாதிரி நெல்லும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நெல்லை தவிர வாழை, தென்னை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்களா?
0: ஆமா, வாழை தென்னை எல்லாமே இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க தென்னை வாழை இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல இந்த போகத்துக்கு என்ன பயிர் பண்ணிருக்கீங்க?
0: இப்போ TPS 3 போட்டிருக்கோம். நல்ல அமோக விளைச்சல், கொஞ்சம் மழையின் காரணத்தால் இந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தடங்கல்கள்.
1: இப்போ வந்து அறுவடை நேரம் நெருங்கிடுச்சா சார்?
0: இப்போ அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது மழையின் காரணத்தால், இயற்கையின் சீற்றத்தின் காரணமாக கொஞ்சம் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. வைக்கோல் கொஞ்சம் நிலைமை வந்து பாதிக்கப்படும்.
1: இந்த வைக்கோல் நனைஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம்
0: மாடு எல்லாம் சாப்பிடாது. திரும்ப அதனை உலர்த்தி ஏற்பாடு பண்ணாலும் அதனுடைய முந்தைய தன்மை வந்து குறைந்து விடும்.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து நெல் பயிர் போட்டிருக்கேன் அப்படின்னு, TPS ரகங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எத்தனை மாத கால பயிர்? இதுல வந்து நம்ம எப்படி எல்லாம் உரம் கொடுக்கணும், அது வந்து கவனிப்பு முறைகள் வந்து நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது இயற்கை முறையில் தான் பண்றீங்களா, இல்லைன்னா வேதி உரங்களும் கூட போட்டுதா விவசாயம் பண்றீங்களா, எப்படி?
0: நம்ம வந்து வீட்டில் மாடுலாம் இருக்கனால ஒரு டிராக்டர் ஏற்கனவே வச்சிருக்கோம். அது 4 டிராக்டர் சாணி உரம் இது பண்ணிடுவோம். 120 நாட்கள் பயிர், அதாவது நாற்று பாகுதல் இருந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு 25-26 நாளில் பிடிங்கி நடுவோம். நட்ட உடனே ஒரு சின்ன கொஞ்சம் வேதியியல் உரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அதுக்கப்புறம் மேக்சிமம் கரு நடவுன்னு சொல்லுவோம். பெரிய அளவுக்கு அந்த இதில் வரும்போது கொஞ்சம் வேதியியல் இப்போ தான் ரொம்ப ஒன்றும்
1: ஒரு ஏக்கர் நிலத்தை பொறுத்த அளவுல நம்ம TPS ரகங்கள் போட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி நல்ல உரங்கள் போட்டு பராமரிப்பு கொடுத்தா
0: ஒரு ஏக்கர்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு 30 கோட்டை நெல், நல்ல பயிரா இருந்தா 60 கோட்டை வரையில நான் மகசூல் பெறேன்.
1: ஒரு ஏக்கர்ல எடுத்துருக்கீங்க?
0: ஒரு ஏக்கர்ல 30-35 கோட்டை நெல் எடுத்து, இல்லாத போதும் 60 கோட்டை 65 கோட்டை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நெல் வைப்போம் இல்லையா.
1: 2 ஏக்கர்ல
0: ஒரு ஏக்கர்ல இன்னொரு இது ரகம் போட்டிருப்போம். இப்படி நெல் 50-16, TPS 3, திருப்பதி சாரம், சாப்பாட்டுக்குள்ள நெல்லாக எடுக்கக்கூடிய நேரத்தில் கொல்லஞ்சம்பான்னிட்டு ஒரு ரகம் உண்டு, சாப்பாட்டு டேஸ்டா இருக்கு. ரேரா கொஞ்சம் இடம் போடும், போட்டு நம்ம சொந்தத்துக்காக சாப்பாட்டுக்கு எடுக்கும்.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து நெல் ரகங்கள் வந்து 2 ஏக்கர் போட்டிருக்கேன், அதுல வந்து பிரிச்சு பிரிச்சு நாங்க வேற வேற ரகங்களை நாங்க போட்டு எடுப்போம்.
0: வேற வேற ரகங்கள் இல்ல,
1: அந்த
0: இதுல போட்டுக்கிட்டு அதுல வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தனியாட்டு ஒரு ரகத்தை பயிரிடுவோம். பொன்னிய அரிசியா இருக்கக்கூடிய இதுல ஒல்லியா இருக்கும், சீரக சம்பாண்டிட்டு தனியா இருக்கும்,
1: அது கொஞ்சம்
0: திருச்சி இருக்கும், கல்லட்டை குறிச்சியில ஒரு ரகம் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்துறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போடுவேன். நண்பர்கள், வட்டாரம், விவசாயிகள்
1: வாங்கி போட்டு பார்ப்பீங்க எப்படி
0: வருதுன்னு பார்ப்பேன். அது நல்லா இல்லைன்னா சரி அப்போ இது நமக்கு ஒத்துக்காது போல நம்ம ஏரியாவுக்கு, நம்ம நிலத்துக்கு இது ஒத்துக்காது அப்படிங்கிற கண்டிஷன்ல.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் எல்லா ரகங்களும் நெல் வந்து போட்டு நான் பார்ப்பேன், பார்த்துட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்ல சாகுபடி எதுல வருதோ அதுக்கேற்ற மாதிரியான விவசாயங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்களா, இல்லைன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்கா எப்படி?
0: கண்டிப்பா பற்றாக்குறை இருக்கு. அதனால நம்ம மிஷின் நடவுன்னு ஒன்று போடுவோம். அந்த மிஷின் நடவுல ஒரு ட்ரேயில வச்சு அது ஒரு 6 நாள் கண்டிப்பா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நாற்று வந்து ரொம்ப பட்டு போகும். அதுக்கப்புறம் நட்டு இது பண்ணியாச்சுன்னா

0: அதுல வந்து மகசூல் கூடுதல் கிடைக்கும். ஏன்னா நாட்டில் இருந்து ஒரு நேரடியாக வயல் நிலத்துல இது பண்றதுனால நடுறதுனால அது வந்து மகசூல் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். ஆனா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா அதுல வராது. ஏன்னா ஈஸியா நம்ம களை எடுக்கிறதுக்கு வரிசையாக நடனால மிஷின் மூலமாக நடனால அந்த களை எடுக்கிறதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி
1: இதெல்லாம் ஈஸியா இருக்கும்.
0: ஈஸியா இருக்கும்.
1: இப்போ நம்ம கைவிதைப்பு முறை கொள்ளாமா மிஷின் நடவு முறை கொள்ளாமா எதுல மகசூல் வந்து அதிகம் கிடைக்கும்?
0: நமக்கு அதிகமாக இப்போ கிடைக்கக்கூடியது மிஷின் மூலமாக நடக்கூடியது தான். ஏன்னா கையை ஆட்கள் வந்து நடும்போது நிறைய இடைவெளிகள் இருக்குன்னு வயல் வயலில் அதை நம்ம வந்து உள்ளே போய் இறங்கி பார்க்க முடியாது. சைடில் நம்ம வரப்பில் வந்து நின்றுப்போம், அவங்க இஷ்டம் போல் நட்டுக்கிட்டு குறுநிக்கு இவ்வளோ 250, 4 கால் சென்டும் நடுறதுக்கு 250 ரூபா வாங்கிட்டு மொத்தத்தில் பணத்தை வாங்கிட்டு உள்ளே நடாமல் இருப்பாங்க. அதை ரெண்டாவது நான் பார்ப்பேன், பார்த்து அது உள்ளே இறங்கி எவ்வளோ இடம் கேப் இருக்கு அதுக்கு 4 வரை விட்டு அதை நடுவேன்
1: திருப்பியும்.
0: ஆமாம், அதை நடாமல்
1: இருந்தால் ரெண்டு வேலை.
0: ஆமாம், ஒரு 2000 ரூபா போனாலும் கூட 2 கொட்டை நெல் கிடைக்கும். ஆமா, 2350 ரூபா விற்கினால கூட போனா நம்ம வந்து விவசாயத்துல பைசா செலவழிக்கிறதுக்கு வருத்தப்பட்டோம்னா விவசாயத்துல நஷ்டமே தவிர நன்மை கிடைக்கக்குள்ள வாய்ப்பு இல்லை. அள்ளி போடும் பூமி மாதா தந்தா நமக்கு
1: நல்லது
0: நல்லது. அதுல நம்ம போடாம இருந்தோம்னா ஐயே களை பறிக்கிறதுக்கு இத்தனை ஆள் விட்டாமே இவ்வளவு ஆள் குறைஞ்சு போச்சு அதனால நமக்கு விவசாயம் பாதிக்கணும், அதுல ஒன்னும் கிடைக்கும். பணத்தை போடணும், எப்படி பூமி மாதா எப்படி நமக்கு படி இழக்கணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல லாபத்தை
1: பணத்தை பார்க்காம நான் வந்து செலவு பண்ணனால்தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மகசூலே நமக்கு கிடைக்குது.
0: அதே மாதிரி இந்த பருவத்துல கொஞ்சம் மருந்து அடிக்கணும், ஒரு பூச்சி இருக்கு அதனால அது பவர்ஃபுல்லான அதிக வீரியம் உள்ள மருந்து அடிச்சோம்னா அந்த பயிர் பாதிக்கும். கொஞ்சம் மென்மையான மதிப்புள்ள மருந்துகளை யூஸ் பண்ணும்போது அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கும், ஆனா வந்து பயிர்ல நெல் பயிர்ல பாதிக்காது. எல்லாமே அப்படிதான், தக்காளி எடுத்துட்டாலும் சரி பூ வரும்போது ரொம்ப இதாக அடித்தோம்னா மக்களுக்கும் கெடுதி, பின்ன அதை கழுவி எடுத்து ரெடி பண்ணி கொண்டு கொடுக்கணும். இப்படியே சந்தையில் கொண்டு நம்ம சாப்பிட்டோம்னா மக்களுக்கு நோய் வர்றதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வீரியமான மருந்துகளை அடித்தாலும் அந்த இது வந்து நமக்கு சுகர் அது இதுன்னு ப்ரெஷர் எல்லாமே ஏறும். அப்புறம் மருந்து ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணால் அது நெல்லினுடைய நிலையே சரியில்லாமல் போகும்.
1: ஆனால் நீங்கள் வந்து தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்க?
0: ரொம்ப ஒன்றும் பயன்படுத்தினா சிலர் நிறைய அடிச்சிட்டு அதை கண்டுபிடிக்கணும். அந்த நோயே நம்ம ஒரு நாளைக்கு ஒருக்கா வயலுக்கு போனோம்னா எதில் இருக்க அந்த பூச்சி எடுத்துட்டு வாடல் நோய் இருக்கு அதுக்கு என்ன மருந்துன்னு விவசாய அடிப்போல கேட்போம். சில நல்ல விவசாயிகள்லாம் விவசாய வேளாண்மை அலுவலர்கள்லாம் நல்லா பண்றாங்க, நமக்கு இல்லைன்னு சொல்லலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ வந்து 2-3 மருந்து கடைகள் தான் இருக்குன்னு, அது வந்து அதிக விலையெல்லாம் கொடுக்கறதில்ல, எல்லாருமே ஒரே விலையாக தான் விற்கிறாங்க.
1: இப்போ நம்ம வேளாண் விரிவாக்க மையத்தில் சில பல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டிருக்கீங்களா?
0: ஆலோசனை குழுக்கு தலைவராகவும் இருந்திருக்கேன். முன்னாடி ஒரு காலத்தில் கலெக்டர் மீட்டிங் வந்து இறச்சக்குளத்தில் போட்டிருந்தாங்க, அவங்க இதிலெல்லாம் தலைமை இது பண்ணியிருந்தேன். ஒரு விவசாய சங்க தலைவராக இருந்திருக்கேன். இங்கே ஒரு 6 வருஷ காலமாக பறக்கை புற கமிட்டி தலைவராக இருந்தேன். எவ்வளோ ஹெக்டேர் நிலவு டிராக்டருடைய மதிப்பு, அறுவடை மிஷினுக்கான வாடகை ஒரு மணிக்கூருக்கு என்ன என்பதை தெளிவாக மக்களிடம் எடுத்துரைக்கிறேன். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கூட்டம் போட்டு விவசாயியுடைய என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், சரி அறுவடைக்கான நம்ம மடைகளை அடைப்பது என்பது எப்படி இருக்கிறது, மழை காலத்தில் குளம் நிரம்பி ஒடியும், அப்போ இரவு நேரங்களில் எனக்கு சொந்தமான டிராக்டரும் உண்டு, அதில் மண் எடுத்து அந்த இடத்துலலாம் நிரப்பும். அப்படி இல்லாட்டு சுசீந்திரம் பக்கத்தில் அக்கறை பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் அழிவுக்கு நேரிடலாம். மழை காலத்தில் ஒரு காலத்தில் அந்த குளம் இது பண்ணி அந்த நிறைஞ்சி இல்லை குளம் உடைத்து அந்த ஊரே காணாமல் போயிடுச்சு.
1: அந்த மாதிரி
0: அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மக்கள்லாம் காப்பாற்று நமக்கு அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் எனக்கு சிறு வயதாக இருந்திருக்கலாம், நம்ம பார்க்கல. அது நடந்து ஒரு 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த ஊரில் உள்ள கிராமத்து மக்கள்லாம் 1-2 இறந்துருக்க கூட நேரிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பாதுகாத்துக்கிடோம். இப்போ வந்து மடைகள் சிரமிக்கிறது பிடபிள்யூலேருந்து எல்லாம் டெண்டர் போடுவாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு நியாயமான முறையில் விவசாயத்தை காப்பாற்றி.
1: இப்போ நெல் விவசாயம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஏரியாவை பொறுத்த அளவில் நெல் தென்னை வாழை இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் வந்து தென்னை வச்சிருக்கீங்களா, வாழையும் வச்சிருக்கீங்களா?
0: தென்னை ஒரு 1.5 ஏக்கர் போல இருக்கும்.
1: அது கூடவே ஊடு பயிராட்டு வாழை வச்சிருக்கீங்களா இல்லை தனியாக வச்சிருக்கீங்க?
0: தனியாக தான் வாழை போட்டிருக்கேன். ஏத்த வாழை தான் ரொம்ப கூடுதலாக வரும். ஏத்த வாழைக்கு தண்ணி இருந்தால் போதும், ஆனால் குலை ரொம்ப சோப்பு வாழைங்கிறது ரொம்ப கேர் கொடுக்கணும். ஏன்னா வந்து பியூரடான்ங்கிறது ஒரு ஹிம்மெட்டு அந்த மாத்திரை எல்லாம் ரொம்ப இது பண்ணணும். அப்படி பண்ணாட்டா அந்த இதில் வந்து 100 வாழையில் 1 வாழை பதிக்கப்பட்டால் கூட அனைத்து வாழைகளும் சேதமடைய வாய்ப்பு உண்டு. செவ்வாழை பொறுத்தவரை மற்ற வாழைகளை கொஞ்சம் ஓரளவு இது பண்ணலாம். எந்த வாழை பாதிக்கப்பட்டதோ அந்த வாழையை உடனே நல்ல கொலை போட்டிருக்குன்னு நினச்சிட்டு நிப்பாட்டிட விடாது. அதை என்ன செய்யணும், அந்த மட்டத்தில் அந்த தரமட்டத்திலேருந்து எடுத்து வெளியே கொண்டு போய் தீ குளித்து வேணும். தீக்குள்ளே இறையாக்கினா அந்த இதில் உள்ள கிருமி நச்சு கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு விட காரணமாக இருக்கு. அதுக்கெல்லாம் அதை செய்யணும். சில செய்ய மாட்டாங்க, ஒரு கொலை பட்டியெல்லாம் அடுத்த தடவை நம்ம பாதுகாத்துலாம் நடக்கும். ஏத்த வாழையை பொறுத்த மட்டும் எல்லாமே வரும், 4 சீப்பு முதல் 5 சீப்பு. நாட்டு ஏத்தன், அப்புறம் இன்னொன்று சக்கை ஏத்தன், ரெண்டு மூணு. அதில்
1: நீங்க வந்து எது நாட்டு
0: நாட்டு
1: போடுறீங்க?
0: மரம் தான், நாட்டு தான் போட்டிருக்கேன்.

0: என்னன்னா, என்னோட குடும்பங்கள் வந்து வெளியே எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிப்பு ரெண்டு சிப்பு இந்த பஸ்ஸில் கொடுத்துட்டாக்காண்டி அவங்களும் சாப்பிட்டு அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுவோம்.
1: ஃப்ரெண்ட்ஸ்
0: சர்க்கிளையும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுப்பேன்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க தென்னையும் நான் வாழையும் போட்டிருக்கேன்,
0: எல்லாமே போட்டிருக்கேன், எல்லாமே இருக்கு வீட்டில். வந்து தேங்காயிலிருந்து வெளியே வரும் இல்லையா, வெளியே வரக்கூடிய ஸ்டேஜ் காக்கா மூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் உள்ள மரம் வாங்கி 60 மரம் வச்சிருக்கேன். தென்னை மாமரம் நிறைய வச்சிருக்கேன், நிறையன்னா வீட்லயே ஒரு 5 மரம் 6 மரம் நிற்கும். செட்டியோடுன்னு சொல்லுவாங்க, அது நீலன் ஒட்டு அவ்வளோ இருக்கு. அப்புறம் அது இல்லை வரக்கூடிய சில நேரம் பூ பூக்கும் போது மழைக்காலங்களில் பூ பூக்கக்கூடிய காலத்தில் மருந்து தெளிச்சு விடணும். தெளித்தால் அந்த பூ பிடிக்கக்கூடிய கரு கொண்டு வரக்கூடிய மாங்காய் வந்து என்ன செய்யும், தெளிவா இருக்கும். அந்த மருந்து அடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லெவல்ல கரெக்டா பண்ணலன்னா அந்த மாங்கனியானது தோற்று போகும். மழை முடிந்த காலத்தில் அது கீழே விழும்போது புழுவாக தான் விழும். இப்படி ஒரு மரத்துல நமக்கு, எனக்கு நீல மரம் ஒரு மரத்துல நிறைய காய்கள் விழுந்து போறாங்க. இதை பறிச்சியாதுங்கடான்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அந்த நேரம் காலத்தின் போது அதனை பாதுகாக்கவில்லை எனில் விவசாயத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற இயலாது.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாமரம் நிக்கி, அப்புறம் வந்து நான் வந்து தென்னையும் வாழையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப தென்னையிலயும் வெரைட்டி இருக்கா எப்படி?
0: ஆமா, தென்னையில வந்து சில வெரைட்டி வந்து சிவப்பு இளநீ மரம் இருக்கு, மஞ்சள் மரம் ரெண்டுமே வீட்டுல வச்சிருக்கேன். அப்புறம் மீதி உள்ள இடங்கள்லாம் வந்து வச்சு போடணும். பச்சை ஒட்டு உண்டு, பச்சை கலர்ல இருக்கணும்னு பாத்திருக்கீங்களா, இளநீக்கு அழகா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதை உள்ள இது சாப்பிட முடியாது. மற்றபடி உள்ள இடங்கள்ல வந்து ஒரு குலையில 25 பிடிக்க கூடியதாக இருக்கு. சில மரங்கள் ஒரு காய் தான் காய்க்கும், ஒரு தேங்காயை 1.5 கிலோ அடிக்கக்கூடிய மரம் என்கிட்ட அப்படியே சுற்றி திரிஞ்சாலும் அந்த விவசாயத்தினுடைய மீது கொஞ்சம் அக்கறை உண்டு. இப்போ ஈவன் ஊட்டியில கூட நான் கேரட் பீட்ரூட்லாம் போட்டிருக்கேன். அவங்க அண்ணி ஒரு ஆளு 100 ஏக்கர் போல வச்சிருக்காங்க.
1: அங்கேயும் போய் இந்த
0: விவசாயம் பார்ப்பேன். அப்புறம் டிராக்டர் உள தெரியும், டிராக்டர் ஓட்டுவேன் பலபடி. அங்க வந்து கேரட் வந்து 1 கிலோ வித்து வந்து 25,000 ரூபாய்க்கும் உண்டு, அதுல கூடுதல் வித்தும் உண்டு. 50,000 ரூபாய்க்கு 1 கிலோ வித்து வாங்கி அதை போட்டு அது முளைச்சி உள்ள வரும்போது எரு ஓட்டி முதல்ல இது பண்ணி சாணி உரத்தெல்லாம் இது பண்ணி ஒரு ட்ரேயா இது பண்ணும். அது முளைச்சி வந்து மேலே வந்து கேரட்டினுடைய இலை வந்து அது கருகக்கூடிய நிலையில நம்ம வந்து மழை விழும்போது புடிங்கி எடுக்கும்போது ஒரு குறுகிய ஒரு 5 அடிக்குள்ள ஒரு 2 சாக்கு கேரட் எடுக்கலாம், 2 சாக்கு கேரட் எடுக்கும். இப்போ இடங்கள் இருக்கு, பீட்ரூட்டும் அது மாதிரி வெள்ளப்பூண்டும் போட்டு அதுக்கு இதுக்கெல்லாம் மான்கள்லாம் வரும். நிறைய வேலை மின்சார வேலையெல்லாம் அமைச்சு வச்சிருக்கோம். ஆனா கஷ்டமான தொழில் தான், அங்கேயும் வேலை கிடைக்கும், ஆள் கிடைக்கும், ஆனா சம்பளம் குறவு. இங்கே 300 ரூபானா அங்க 250 ரூபா சாப்பாடும் போட்டாச்சு. நமக்கு முடியாத இடத்த என்ன செய்யும், டெண்டர்
1: கொடுத்துருவோம்.
0: 1 ஏக்கர் 3 லட்சம் ரூபா, இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி 1 ஏக்கர் 5 லட்சம் ரூபா, ஒவ்வொரு ஆளும் பொறுத்து. அங்கே ஆட்கள் வச்சிருக்கோம், இருந்தாலும் எல்லாமே சும்மா நம்ம எந்த இதை போட்டாலும் பார்க்கலன்னா சில நேரம் ஃபுல் மழையாயிரும். அந்த நேரத்தில் நம்ம கேரட் எடுக்கணும் மகசூலை பெறலான்னு பார்த்தா முடியாத இயலாத காரியமா இருக்கும். அதுக்கு என்ன செய்வோம்னா மேலே வந்து சீட்டு போடுறோம், 4 கம்பம் இது பண்ணி டார்ப்பா போட்டு அதை ரெடி பண்ணி மழையிலே வச்சுட்டா நமக்கு அந்த கேரட் பீட்ரூட்லாம் கழுவக்கூடிய பண மதிப்பு குறையும். அந்த மழையில வச்சுட்டோம்னா அந்த கீழே மண்ணெல்லாம் போயிடும். இது இல்லைன்னா அந்த கேரட்டை எடுத்துக்கொண்டு சாக்கில் கொண்டு அதுக்கு பெரிய கண்டெய்னர் இது இருக்கும், அதில் அந்த இதில் தட்டியாச்சுன்னா அங்கே தண்ணி போசாக வரும். அதில் தரம் பிரிக்கிறது, முதல் தரம் 2ம் தரம், இங்கே வரலாம் 2ம் தரம் தான் வருது. முதல் தரம்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிரும், மேட்டுப்பாளையத்தில் வந்து வியாபாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இத்தனை கிலோனே வெயிட்டு, ஆனால் வெயிட்டு போடுறதில் ஏமாத்தல் இல்லை, காசு லேட்டாக அவங்க வித்து தான் விளைப்பொருளை தருவாங்களே தவிர கையிலேருந்து இது தரமா. எல்லா இடமும் விவசாயங்கள் பார்த்துட்டாரு. ஈவன் ராம்நாட்டில் கூட பண்டுக்கு ஒருத்தனுக்கு ஒரு 100 ஏக்கர் இருக்கு, அங்கேருந்து தேங்காய் அங்கே வந்து முளைக்கு வச்சு அவரு கொண்டு தான்.
1: நீங்கள் அவரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குங்க?
0: ஆமாம் ஆமாம், இங்கேருந்து ஆள் அனுப்பி கொடுப்பேன். ரப்பர் கூட உண்டு எனக்கு, மருந்துக்கோட்டை மலையில் ஒரு 13-16 ஏக்கர் உண்டு. இப்போ மழை நேரம் ரப்பர் பால் எடுக்க முடியாது. ஒரு ஒக்கி புயல் நேரத்தில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 2.75 லட்சம் ரூபாய்க்கு ரோப் வாங்கி கட்டினேன். ஆனால் அவங்க சொல்லலை, அந்த விவசாயி சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், இந்த கீழே விழுந்த மரங்களை 2வது நடும்போது பால் வராதுன்னு, வேறெல்லாம் அத்துபோம்ல பால் வராது, அதனால நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அவங்க சொல்லலை, அதனால நான் தக்கலு ஃப்ரெண்டு கடையில் தான் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு பிளாஸ்டிக் ரோப் வாங்கி நிமித்து கட்டி பார்த்தேன். எல்லாமே 2வது தான் தை வச்சு விட்ருக்கு. இங்கேயும் மலையில் ஒரு நெல் பயிர் இது பண்ணாதே, மலையிலேருந்து கொஞ்சம் வரக்கூடிய இது பண்ணலாம். அறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஆட்கள் கொண்டு போகணும், அவங்கள விருப்பப்படுத்தணும், மத்தியானம் 12 மணினா கவனிக்கணும், 1 மணினா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்படி பல நிகழ்வுகள் உண்டு. எல்லாமே சேத்தை பொறுத்த மட்டும் காசு செலவழிச்சா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம்.
1: வாழையில ஏற்ற வாழை மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, வேற என்னென்ன ரகங்கள் போட்டிருக்கீங்க?
0: இப்போ மட்டி போட்டிருக்கேன், இது ரசக்கையிலி 600 ரூபா வரைக்கும். இப்போ நம்ம பறக்கை விவசாய கடஞ்சங்கம் பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துலயே ஒரு 35 வாழை மரம் ஒரே இடத்துல இருக்கு. இடம் இருந்தால் அதில் 2 கண்ணு ஒன்று அது
1: பரம்பரையா
0: அவ்வளோ வந்துட்டு சுற்றி வந்துட்டு. அப்புறம் குலவாளைக்கும் கேட்பாங்க, அது 1000 to 1200 வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க.
1: குலவாளை கூடுதல் போகும்,
0: நல்ல ரேட்டு போகும். எல்லா இதுலயுமே வாழையில வந்து குலவாளைக்கு தனியான ரேட்டு. அதே மாதிரி 6 முன்முகம் பின்முகம் ஒன்று உண்டு. முதல் இடத்த எப்படி சீப்பு முன்பக்கம் பார்த்துருந்தா அந்த கொலைக்கு

0: சனிமதிப்பு
1: ஓ
0: பிரவாளையம்.
1: அப்படியே இருக்கு.
0: ஆமாம், அதாவது முன் வாளையங்கச்சுமே ஒரு 6 சீப்பு செவ்வாழை அடைச்சிருக்கணும் வைங்களா, அது முன் சீப்பு முன்னாடி இருந்தால் முன் பக்கம் பார்த்து இருந்தால் அதுக்கு தனியே மதிப்பு,
1: அது
0: 200
1: பின்பக்கமும் பார்த்து இருக்கும்.
0: பின்பக்கம் பார்த்து தான் நிறைய இருக்கும். பார்க்கக்கூடிய நேரத்தில் பாருங்கள், முன்னுக்கு இருக்கக்கூடிய கொலை வந்து முன் பாகத்தில் உள்ள கொலை இது பண்ணுறது, அதுக்கு தனி மவுசு. தனி மவுசுன்னா தனி மரியாதை, அதுக்கு ஒரு 200 ரூபா கூட கேட்பாங்க. இளநிலையும் கொலையில முன்னுக்கு கட்டும்போது ஒரு முன்னுக்கு கேப் இருக்கக்கூடாது, அந்த பின்னாடி கேப் இருந்து முன்னாடி நிறைஞ்சிருந்து பின்னாடி கேப் இருந்தால் தான் அந்த அந்த அலங்கார தோரணையில் இடம்பெறும்.
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: காய்கறியும் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன காய்கறி எல்லாம் போட்டிருக்கு?
0: காய்கறியில் வெண்டை இருக்கு, தக்காளி இருக்கு, அப்புறம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப லாஸ். 10 சென்ட்ல 20 சென்ட்ல போட்டோம்னா புழு கூடுதல், 35 ரூபாய்க்கு ரேட்டுக்கு மேல் போக விட. ஒரு கூட தக்காளி 80 ரூபா போகுது, 40 ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், லாபம் 20 ரூபா.
1: இப்போ நீங்கள் வந்து என்னென்ன காய் போட்டிருக்கீங்க, அது எப்படி எப்படி பருவம் பண்ணுறீங்க, அது எத்தனை மாத கால பயிர், எத்தனை மாதத்துக்குள்ளாடி நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: வெண்டைக்காய் வந்து நம்ம பயிரிடக்கூடிய நேரத்தில் பூச்சி நிறைய வரனால அதில் வந்து மகசூல் வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு இதில் வந்து நல்ல காய் வரும், அடுத்தல இது இருக்கும். அதே மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டாலும் கூன் வண்டுலாம் தாக்குதல் வந்துன்னா நிறைய பாதிப்புகள்லாம் உள்ளாகும். அதனால தோட்டப்பயிர்கள் அதிக லாபம் தரக்கூடிய அளவில் இல்லை, மழைக்காலமாக இருந்தால் அதனுடைய பயன் வந்து குறைவாக இருக்கும்.
1: நான் வந்து எல்லா பயிர்களும் போட்ட அனுபவங்கள் இருக்கு, மற்றவங்களுக்கும் அதை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், அவங்களுக்கும் சில பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்களே ஊக்கப்படுத்துற, நண்பர்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் யாருக்குனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை நீ குமரி பண்பலையில சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
2: இனி பல பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புல்லுவிளை டி ஜி எழிலரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏக்கா வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் அந்த மொபைல்லேருந்து வந்து கையை வச்சுட்டு அங்கங்கே நீக்கிட்டே இருக்கீங்க. என்னக்கா சின்ன பிள்ளைங்க தான் வந்து ரீல்ஸ் பார்த்து கெட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டாக்க இருக்கீங்க. ஏக்கா வேற ஏதாவது வேலையை பாருங்க.
1: ஏ தம்பி, நான் செல்ல நீ நினைக்கிற மாதிரி தேவையில்லாத வேண்டாத விஷயங்களை நான் பார்க்கலப்பா.
4: இல்லக்கா நான் பார்த்துட்டே இருக்கேன், உங்க கை மட்டும் மேல அசைஞ்சிட்டே இருக்கு.
1: தம்பி அது என்ன தெரியுமா, நம்ம ஈனாம் தளம்னு ஒண்ணு இருக்கு பத்தியாப்பா, நம்ம விவசாயிகளுக்கான ஈனாம் தளம், அதத்தான் சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கேன்.
4: என்னக்கா சொல்றீங்க, ஈனாம் தளம் இருக்கா?
1: ஆமா தம்பி, ஈனாம் தளம்னா தம்பிக்கு என்னதுன்னு தெரியுமாப்பா?
4: ஏக்கா அந்த ஈனாம் திட்டம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்க்கா, அது என்னதோ சொல்லுவாங்க, அந்த விவசாய விளைபொருட்களை வந்து விற்பனை செய்த அந்த ஈனாம் இணையதளம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதுல நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: தம்பி சும்மா அதை பார்த்து தெரிஞ்சு வச்சிருந்தா போறாது, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானப்பா நாளைக்கு உனக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளோ எனக்கிட்ட இருக்க பொருளோ அளவுக்கு அதிகமா நம்மளுக்கு விளைஞ்சு வந்துச்சுன்னா அந்த பொருளை நம்ம வேஸ்ட் ஆக்காம நம்ம வந்து ஈனாம் திட்டத்தின் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிடைக்காத பொருட்களை நாம இணைய வழி மூலமா பரிவர்த்தனை பண்ணலாம்ப்பா.
4: அது எப்படி அக்கா பரிவர்த்தனை பண்ண முடியும்? நான் விளைவிக்கிற அந்த விளைபொருட்களை வந்து விற்பனை செய்யணும்னா நம்ம மாவட்டத்துல விற்கலாம், இதை இது நான் கொண்டு போய் ஜம்முல போய் கொண்டு விற்பனை பண்ண முடியுமாக்கா?
1: தகவல்களையும் நீ கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுக்கு தான் நம்மளுடைய அரசு வந்து தேசிய வேளாண் சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈனாம்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
4: அப்ப அந்த திட்டத்தை கொண்டு வந்து நம்ம விற்பனை செய்யற அந்த விலை பொருட்களை பார்க்கும்போது இந்த விலைக்கு வந்து நம்ம டெல்லியில கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
1: இந்த விலைக்கு டெல்லியில கிடைக்காதுப்பா, இதை விட டபுள் மடங்கு லாபத்தோட உனக்கு டெல்லியில எந்த இடைத்தரகரும் இல்லாம நேரடியா உன்னுடைய விவசாய பொருட்களை நீ விற்பனை செய்யலாம்ப்பா.
4: இது அருமையான திட்டம் இல்லையாக்கா?
1: ஆமா தம்பி, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய விவசாய சந்தைகளை ஆன்லைன் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு மின்னணு வர்த்தக தளம் தான்ப்பா இது. இதை நம்முடைய அரசு 2016 தொடங்கி இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி நிறைய விவசாயிகளுக்கு தெரியல. இந்த இத பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுனா அவங்க வந்து நம்மளுடைய தேசத்தையும் நம்மளுடைய இடத்தையும் தாண்டி மற்ற இடங்களுக்கு நம்முடைய பொருட்களை சந்தை வாய்ப்பாட்டு விற்கிறதுக்குள்ள அந்த வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்ப்பா.
4: அப்ப நம்ம விளைவிக்கிற அந்த விளைபொருட்களை வந்து எந்த இடைத்தரகரும் இல்லாம வந்து நம்ம நேரடியாட்டு அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யும் வந்து நமக்கு அந்த ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம்.
1: ஆமா தம்பி, ஒரே தேசம் ஒரே சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழி

0: முறைகளை நம்முடைய அரசு கொண்டு வந்துதான் விவசாயிகளுக்கு நியாயமான வெளிப்படையான ஒரே விலை கிடைக்கிறதுக்கான அந்த விற்பனை பொருள். இதே பொதுவா பூவுக்கு சொல்லுவாங்க, அதாவது இங்க இருந்து பூவினுடைய மார்க்கெட் விலை வந்து காமனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரப்பர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மார்க்கெட் சந்தைகள்ல என்னென்ன நிலவரங்கள் இருக்கு அப்படிங்கறது நம்ம பேப்பர் மூலமாவும் இணையதளம் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த முறையில் நம்ம விற்பனை பண்ணலாம். அது பூவுக்கு ரப்பருக்குன்னு மட்டும் கிடையாதுப்பா, இப்ப வந்து காய்கறி முதற்கொண்டு பழங்கள் வரை எல்லா பொருட்களையும் நம்ம ஆன்லைன் மூலம் இணையதளம் மூலமாட்டு தேசிய வேளாண் சந்தை மூலமா நம்ம விற்பனை செய்யலாம். இதனால விற்பனை பண்ணும்போது நம்மளுக்கு நேரடியாட்டு நம்மளுடைய பணம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும்பா. அதனால இந்த மாதிரி இணையதளங்கள்ல புதிய புதிய முறைகள்ல நம்ம அரசு சொன்ன வழிகள்ல நாம விற்பனை பண்ணா நம்முடைய விவசாயிகளுக்கு எந்த விதமான நஷ்டமும் வராது, அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. ஏன் தெரியுமா, இப்ப விவசாயிகள் வந்து விளைவிக்கிற அந்த விளைபொருட்களை வந்து இந்தியாவில வந்து எந்த மாநிலம் ஆகட்டும் எந்த மாவட்டத்துல வந்து நம்ம விற்பனை செய்யும் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த இடைத்தரகரும் இல்லாம வந்து நியாயமான விலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாகாமையும் கூட சொல்லலாம்.
0: ஆமா தம்பி, இதன் மூலமா நம்மளுக்கு எங்க இருந்தாலும் நம்முடைய கைபேசி மட்டும் இருந்தா போதும், நம்ம வந்து இணையதளத்தின் மூலமா நம்மளுடைய பொருட்களை ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம ஈஸியா விற்பனை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த வாங்கக்கூடியவங்க விற்பனை பண்ணக்கூடிய இவங்க இரண்டு பேருக்கு இடையில மட்டும்தான் இந்த இடைவெளி வந்து இருக்கே தவிர மற்றபடி வந்து இதுக்கு இடையில மற்ற மூணாவது மனுஷங்க யாருமே நுழைய முடியாத அளவுக்கு நம்மளுடைய வர்த்தகம் வந்து இணைய வழியில நேரடியாட்டு நம்ம விற்பனை பண்ணலாம். விற்பனை பண்ணி அந்த இங்கே கிடைக்கக்கூடிய விலையை விட நம்மளுக்கு அதிக அளவுல சந்தை வாய்ப்புகள். ஒருவேளை இங்கே பொருள் இருக்கு அங்க பொருள் இல்ல, அதனுடைய தேவைகள் அதிகமா இருக்குன்னா நாம வைக்கக்கூடிய மார்க்கெட் விலையை இன்னும் அளவுக்கு அதிகமா வச்சு நம்ம கொடுத்தா கூட நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்பு இருப்பதற்கான ஒரு வழிவகைகளை தான் நம்முடைய அரசு ஈனாம் திட்டம் மூலம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை நாம மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்த எல்லா விவசாயிகளும் பயன்படக்கூடிய வகையில அவங்களுக்கு தெரியாட்ட நாம அவங்களை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இணையதளம் மூலமாட்டு நம்ம ஈனாம் திட்டத்துல பயன்படுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லுவியாப்பா.
1: கண்டிப்பா சொல்றேன்க்கா. எந்திரிமாக்கா, இப்ப மத்திய அரசு இந்த திட்டத்தை ஈனாம் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்குன்னு பாக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லாமா?
0: கண்டிப்பா தம்பி.
2: இதுவரை ஈனாம் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் கம்போஸ்ட் உரத்தின் நன்மைகள் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: கம்போஸ்ட் நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழிவுகள் நிறைய கழிவுகளை கையாள்றதுல கம்போஸ்ட் தொழில்நுட்பம் மிக முக்கியமானது. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா திடக்கழிவு கம்போஸ்ட் செய்வதால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடக்கழிவுகளில் உள்ள சத்துக்களை இயற்கை உரமாக மாற்றக்கூடியது. திடக்கழிவுகளை மக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கம்போஸ்ட்ல ரொம்ப உபயோகப்படுத்துறோம். கழிவுகளை வெட்டி சிறு சிறுகளாக வேண்டும். ஈரப்பதம் வந்து நார்மலா வந்து 60% வச்சுங்கன்னா அதுல கறி மற்றும் தழைச்சத்தின் அளவு நமக்கு வந்து அதிகமாக நமக்கு அதிகப்படுத்தலாம். பயிர்களுக்கு வேண்டிய இந்த கம்போஸ்ட் உரத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர்களுக்கு வேண்டிய சத்துக்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். மண்ணுல வந்து அங்கக பொருட்கள் அதிகமாகிறது. மண்ணுல வந்து இந்த கம்போஸ்ட் உரத்தை உபயோகப்படுத்தணும்னா நல்ல காற்றோட்டமும் ஈரப்பதத்தை தக்க வைக்கிற தன்மையும் அதிகரிக்கிறது, மண்ணோட வளம் அதிகரிக்குது. கம்போஸ்ட் உரத்தின் மூலம் வந்து விளைந்த பொருட்கள் வந்து தரம் நல்ல மதிப்பு மிக்கதா இருந்தது, இயற்கை உரமாக இருக்கிறதுனால வந்து நல்ல ருசியும் மனமும் வந்து அதிகமாக இருக்கும்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளை தேடுவோம், நீத்தம்முடை பால் நில

0: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
1: நேயர்கள் நினைவிற்கு நாளைய நமது உழவரகம் நிகழ்ச்சியில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை கேட்கலாம். வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆகியன இடம்பெறும். கேட்டு பயன்பெறலாமே.

வானொலியில் விளம்பரம் செய்து அதிக லாபம் பெறலாம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோ மொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும், இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும். தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும். உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள்

0: வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ருமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8 மணி.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம் பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் 1 2 9 0 7 2 2. இவ்வ இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லுங்களே.
1: மேற்கு சூரப்பழத்துல இருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
0: மேற்கு சூரப்பழத்துல இருந்து தனுஸ்ரீ. தனுஸ்ரீ இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி, பாடுங்க, கேட்கலாம்.
1: குட்டி பாபா வா வா, குட்டி கதை கேட்க வா. கொய்யா மர நிலத்தில் நாய் வந்து வந்தனா, ஏர் ஓட்டம் புலவேலை குடிக்க இளநீர் கேட்கலாம், மயில் முயல் மங்கே வர இளநீர் தீண்டு போனதாம்.
0: தன்ஸ்ரீ, பாட்டு முடிஞ்சிட்டா? சரி சரி, தன்ஸ்ரீ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க. தன்ஸ்ரீ எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்கள் நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு லீவு தானே?
1: ஆமாம்.
0: எதுக்கு லீவு? தன்ஸ்ரீ வீட்டில் ஊஞ்சல்லாம் போட்டாச்சா? கேட்கலையா? அம்மா கிட்ட கேட்கலையா ஊஞ்சல் ஆடுறதுக்கு? ஊஞ்சல் போட இடம் இல்லையா? பிள்ளை கேட்டு ஜாலியாக உட்காந்து ஊஞ்சல் ஆடுங்க. அழகாக சொன்னீங்க, பாராட்டுக்கள்.
1: நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி

ஹிஸ்டரோஸ்கோபியின பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இணைஞ்சிருக்கக்கூடிய என்னம்மா? ஆஜித்தா? ஆஜித் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அனந்தகுளமா? அரசர் அரசர் கட்டிமாங்கோடு. கட்டிமாங்கோடுல அரசர் கோணம்னு ஒரு பிளேஸா? சரி ஆஜித், என்ன சொல்ல போறீங்க? விடுகதைக்கு ஆன்சர், விடுகதையும் கேட்டுட்டு அஜித் தான் ஆன்சர் சொல்லணும், சரியா? எனக்கு ஆன்சர் தெரியாது. சரி சொல்லுங்க. அது கட்ட இரும்பா?
1: ஆமா.
0: அதனால அது கிளாஸ் கட் பண்ணிட்டா? அப்புறம் அவ்வளவுதானா? சரி ஆஜித், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி. சரி, பிள்ளைக்கு இந்த விடுகதை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஆஜித்துக்கு ஓணத்துக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா?
1: ஆமா.
0: என்ன கலர்?
1: வேட்டி சட்டை.
0: வேஷ்டி சட்டைதா. ஷர்ட் என்ன கலர்? ஒயிட் கலரா? ஒயிட் கலரா? சந்தன கலரா? சாண்டல் கலர்
1: தானே?
0: சரி ஆதி, ஜோரா வேஷ்டி கட்டி அசத்துங்க, சரியா? பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க? ஆ, வணக்கம் சொல்லக்கூடிய செல்லக்குட்டியோட ஊர் பேர் சொல்லுங்க. மாதவ். எந்த ஊர்மா? இதுக்கு முன்னாடி பேசின அந்த குழந்தையுமே கட்டிமாங்கோடி தான், அப்படித்தானே? ஆஜித். மாதவுக்கு ஆஜித் தெரியுமா? தெரியாது. தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸா?
1: ஆமா.
0: சரி மாதவ், என்ன சொல்ல போறீங்க? மாதவ், எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏபிசிடியா? இது நீங்க எல்கேஜி யூகேஜில ஏபிசிடி படிச்சிருப்பீங்க தானே? திருக்குறளா? கிட்ட மாதவ் பக்கத்துல இருந்து யார் இதெல்லாம் சொல்லி சொல்லி தரா? அத்தையா அக்காவா? மாதவ் சொல்லுங்க. மாதவ், பிள்ளைக்கு இந்த இதெல்லாம் ஹெல்ப் பண்றது யாருமா பக்கத்துல இருந்து? சரி சொல்லுங்க, கேக்கலாம். மாதவ், கடவுள் வாழ்த்தில் அகர முதலை எழுத்தெல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளவுதானா? பங்கேற்றமைக்கு பாராட்டுகள். வணக்கம். அந்த இணைப்பு வந்து கிளியராகவே இல்லை இல்லை.

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, செல்லக்குட்டியோட பேர் என்னம்மா?
1: முகஸ்திகா.
0: என்ன நேம்?
1: முகஸ்திகா.
0: முகஸ்திகாவா? முகஸ்திகா எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க?
1: பாலப்பள்ளம்.
0: பாலப்பள்ளம். முகஸ்திகா எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: யூகேஜி. எனக்கு கரெக்டாக தெரியல, நான் நேம் கரெக்டாக நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்லுங்க கேட்கலாம்.
1: If you're happy at night, clap your hands. If you're happy in the night, clap your hands. If you're happy in the night, raise your hands. If you're happy.

0: செல்லக்குட்டி, முகஸ்திக்காவா? ஆ, இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ கிளாப் யூர் ஹேண்ட்ஸ். எனக்கு ஹேண்ட்ஸ் கிளாப் பண்ண சவுண்டே கேட்கலையே. அப்போ கிளாப் பண்ணலையா? பண்ணலையா? அப்புறம் ஸ்மைல், அது பண்ணீங்களா?
1: ஆமா.
0: சரி, பிள்ளைக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ்.
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸா? நம்பர்ஸ் சொல்ல முடியுமா? 1, 2, 3 எத்தனை? நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் கேட்டேன். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? 5 ஃப்ரெண்ட்ஸா? 5 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிள்ளையோட ஒரு கைக்குள்ள ஃபிங்கர்ஸில் உள்ள அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி
1: தானே?
0: சரி, சாப்பிட்டாச்சா? என்னம்மா சாப்பிட்டீங்க?
1: தோசை.
0: நைட்டில் தோசையா?
1: ஆமா.
0: உண்மைதானே?

0: ஆமாவா? சரி, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: நேர்களின் எதிர்க்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை. பங்கேற்ற உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவுதான் பாட்டு கேட்டாலும் சலிக்கவே செய்யாது இல்லையா? அதுதான் திரை இசையோட மேஜிக். சரி, இந்த மேஜிக்கில் இப்போ என்ன சாங் பார்க்கலாம்? வசுந்தரா தாஸ் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில், சிட்டிசன் பட

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:38:40. நேரில் நடக்கும் நிகழ்ச்சி திரைசே. திரைசையில் எங்களுக்குன்னு ஃப்ரீடா இருக்கு, அதுக்கு தடைப்பட நீங்க யாரு? இப்படி ஒரு கேள்வி. இது வாலியின் வரிகளில் கேட்கலாம்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:45. நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி திரையிசை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அதுலேயும் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பாடலில் அந்த ரோல் பிளே பண்ணக்கூடிய கேரக்டர் யார் கேட்கலாம்?

கேட்ட அந்த பாடலுக்கு இசை சிற்பி, பாடலுக்கு வரிகள் பழனி பாரதி, ஒலித்த குரல்கள் பனோ குழுவினர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் உண்மையான லவ் பல்ஸை ஏஐயால் கொடுக்க முடியுமா என்ன?

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்திப் பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி IPS பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
3: அதே மாதிரி இப்போது பள்ளிக்கு அருகில் வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு எதுவும் சட்டத்தில் விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
4: 18 மேலே இருக்கிறது எவ்வளோதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சட்டத்தின் பார்வையில் இருக்குது. 18 மேலே இருக்கவங்கள கம்பல் பண்ணிலாம் குடிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு கெத்துக்காகவும் இல்லை குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில் ஒரு ஒரு தன்னை வந்து தாழ்மையை நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவும் வேணால் குடிக்கலாமே தவிர, பட் அதை கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில் தான் இருக்குது. அந்த பையனுடைய கையில் தான் குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறது மேலே. 18 கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
3: ஓகே, அப்ப அவளுக்கு சட்டம் வந்து கடுமையா தான் இருக்கு.
4: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே அதான், இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான். போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
3: சரி, இப்ப பொதுவா தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதை கடுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
4: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் பால்றதுனால ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாயிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலோ, ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். ஸோ அந்த மாதிரியான பொது புத்தியில் நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்போ எடுத்துட்டுருக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாம மத்த ரைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லது மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலோ எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டில வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலூஃபா இருக்காங்களா, ரூம் போட்டிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து சோசியல் மீடியாலே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கும் இருக்கு.
3: என்னோட குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை.
4: அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜுக்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்றான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயமா அந்த பையன் மேல, ஏன்னா 18 கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு அந்த பையனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அல்லது பெற்றோர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ இல்ல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையான, இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளிவரதுக்கு நாங்க காவல்துறை உதவி செய்வோம். அதுக்குதான் நாங்க சொன்னோம் டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே, நாங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க வந்து நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க எங்க சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம டைரக்டா போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலயோ நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்கறான், கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அவங்க பேரையோ இல்ல அதையோ நாங்க வெளியில எங்கேயுமே நாங்க சொன்னது கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. சோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து போதையிலா தமிழகம் உருவாகணும், அவ்வளவுதான்.
3: இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ட்ரை டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரை டேன்னு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள்ல வந்து

0: என்னாகுதுன்னா, நாளைக்கு கடை திறஞ்சிருது, திறக்க மாட்டாங்கன்னா முன்னக்கூட்டியே வாங்கி பதுக்கி வச்சு விற்கிறவங்க இருக்காங்க. இப்போ சின்ன சின்ன தெருக்களில் வந்து பதுக்கி வச்சு இதெல்லாமே உங்கள் மதுவிலக்கு பிரிவில் வந்து நீங்கள் இது பண்ணி.
1: கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்களில் வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்போ இன்னைக்கு இப்போ மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ். அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நாட்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு பூர்வமான குற்றம். ஸோ அதனால அந்த மாதிரியான சேமித்து வச்சிருக்கவங்க மேலேயும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்கள் சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலேயும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமைண்ட் பண்றதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது அதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை
1: ஆமாம் 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம். அதை தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேலே வச்சிருக்காங்க, அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
0: இப்போ மிக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியிலிருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில் உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு. உண்மையில அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்தில் அப்படி இடம் இருக்குதா?
1: இல்லை, அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்லேருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு ஒரு ட்ராப் கொண்டு வந்தாலும் அது சட்டம்,
0: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஆமாம், அதுவும் சரி. அதனால நம்ம ஜென்ரலைஸ்டு பண்ணியிருக்கோம், இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எதாவது எவ்வளோ வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதில் வந்து அடுத்த ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு ட்ராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திடுச்சு.
0: அப்படிலாம் எதுவுமே
1: அது மாதிரி
0: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்த அது எனக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் நிறைய வந்தது.
1: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா பாண்டிச்சேரியில் குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்,
0: இங்க எடுத்துட்டு வர
1: முடியாது.
0: இப்போ நீங்க உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க எடுத்த முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா?
1: முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னா நம்ம வந்து போதையில்லா தமிழகம் அதை நோக்கி தான் எல்லாருமாக, காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, துணை சொன்னது மாதிரி ஒரு கெத்து இப்படி குடிச்சாதான் பசங்க மதிப்பாங்க நம்மளை, எப்படி வந்து ஒரு அந்த 18 வயசுல வந்து லவ் அஃபேர்ஸ் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதே போல குடிச்சாதான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்மையான கெத்து கிடையாது. உண்மையாகவே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாதான், அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸர் டாக்டர் இன்ஜினியர் மாதிரியோ, அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கராகவோ ஆனாதான் உனக்கு மரியாதை, அது போன்ற பதவிகளில் நீங்கள் வரங்கணும், அது போன்ற சேவைகளை நீங்கள் மக்களுக்கு செய்யறது மட்டும்தான் கெத்து அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இந்த போதையிலேருந்து நாங்கள் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு மூலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆஃபீஸர் போய் சொல்லும்போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களிடையே
0: ஏற்படுத்தும். நீங்கள் மதுவிலக்கு பிரிவு மூலமாக நீங்கள் கொண்டு
1: பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.
0: இப்போ ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்களில் பெரிய அளவில் இருக்கு. அதில் பணியாற்றும் நபர்கள் வந்து வார விடுமுறைகளில் ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் ரூம் புக் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது, இதை வந்து நீங்க தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
1: இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்க கவனத்துக்கு கொண்டு வந்தா நாங்க இமீடியட்டா அதை ரைட் பண்ணி நாங்க கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்ற கருத்துக்கும் இடம் இல்லை. இது வந்து அனுமதி பெறாமல், அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டுற உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விடுதி ஒரு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அனுமதி பெறாமல், அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரைட் பண்ணி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: இப்போ ஒரு தனிநபர் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
1: தனிநபர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா, ஒரு பர்பஸா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்.
0: அதுக்கான
1: வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு.
0: பறிமுதல் மற்றும்
1: பறிமுதல் மற்றும் மேல வந்து கேஸ்
0: போடப்பட முடியும். சரி, இப்போ இதை தாண்டி இப்போ பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போது நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது வந்து ஒழிக்கணும்னாலோ மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினச்ச காலம் போய் இன்னைக்கு மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம், இதை எப்படி நீங்க கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா உள்ள ஃபுல்லா பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும் போது பார்க்கும்போது

0: ஓகே, குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்னதான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினாலும், உடல் உழைப்புக்காக பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்ணுறோம், இல்லை வார நாட்களில் பண்ணுறோம், அல்லது ஒரு கெட்டு குதிர் அப்போ தான் நமக்கு மற்றவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம்னு என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயலில் இறங்கும்போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. வீட்டிலேயே நார்மலைஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க, அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது, இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்க ட்ரை பண்றத ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமா இல்லாட்டியும் பரவாயில்ல, மோசமான உதாரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. ஸோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்க தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு, அதனால வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல அடிதடி ஆயிடுச்சு, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, லிவர் பாதிக்கப்பட்டது, இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்வளவு பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளவு கஷ்டம், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் கூட ஈஸியா பண்ணிடலாம், சோ லிவர்ன்றது எவ்வளவு முக்கியமான உறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். உடல் நிலம் முக்கியம், மனநலம் முக்கியம். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன், அதாவது போதை மருந்தோ அல்லது மதுபானம் உபயோகிக்கிறதோ நிச்சயமா உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து.
1: இப்போ இந்த மதுவிலக்கு அமல்படுத்த நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
0: நான் பெரம்பலூர்ல எஸ்பியா இருக்கும்போது சந்துக்கடைன்னு சொல்லக்கூடிய, மொத்தமா நீங்க ஏற்கனவே சொன்ன போல டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸ்ல எல்லாம் வந்து மொத்தமா வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க, அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்ப நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க, அவரு காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு, டாஸ்மாக் கடை திறந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா போய் குடிப்பாரு, இப்ப காலையிலே 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, யார் விற்காங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து விற்காம பண்ணிட்டோம். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் பார்க்க போகும்போது என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு என்னமான்னு கேட்டேன், அம்மா அது குடிக்கிறது நிப்பாட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரரு, பட் என்னன்னா ஒரு 5 மணி குடிக்கிறத கொஞ்சம் கடை திறந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறாரு, அதனால என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கல்விக்காக மறைமுகமாக காவல்துறை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு பற்றி நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு சிகிச்சை வந்து மாநில அரசு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கு அப்புறம் போகிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சி இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்கறீங்களா?
0: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்கு, இல்லை எங்கள் உறவினருக்கு யாருக்காவது இருக்கு, அடிக்ட் ஆயிட்டாங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது நாங்கள் மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீடைல்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்களுக்கு. ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில தெரிஞ்சு போனா அந்த சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்கள பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. சோ குடியாரனை பாக்குறத விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போறது தப்பா நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசா தப்பா தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போறது தான் தப்பா நினைக்கிறாங்க, அவமானமா நினைக்கிறாங்க.
1: இப்போ போதையில்லா பாரதம், போதையில்லா தமிழகம் நோக்கி போகணும்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாம இந்த சமுதாயமே மாறினாதான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்க சொல்ற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சு வரணும் அப்படின்னு சொல்றீங்க, இது வந்து எவ்வளவு விரைவா நடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசுல நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமா மது பழக்கத்துல இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்ப அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்னும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப் பொருள்லேருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோசியல் மீடியால உள்ள போறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கு, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவுடைய பலமே வந்து இளைஞர்கள் தான், அதோட உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கறது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியா பண்ணணும். அது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். சோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து, எல்லா என்ஜிஓஸ், அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: மிக்க நன்றி.

0: சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: காற்றை நெருக்கும் அமுது துளிகள் நாளும் சொல்லித்தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 9:30. இந்நேரம் முதல் 10 மணி வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைசை பாடல்களை.

0: தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: குரு படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இப்பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
2: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
2: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும்
2: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
2: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
2: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
2: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:47 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசே. சொன்ன சொல்லும் எய்த அம்பும் வேலை செய்யாமல் திரும்புமா என்ன? வார்த்தை மிகவும் முக்கியம்.

கேட்டது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி.

0: மற்றும் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் 8939257039. நேயர்களுக்கு அத்துப்படியான எண்கள் தான் இது. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் பாடல்களை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் கூறும் நெஞ்சும்.
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: மதுரையிலிருந்து ஆண்டனி ஐயா பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல். சொல்லுங்க.
1: தேனிலவு திரைப்படம்.
0: சரி.
1: அது வந்து நிலவும் அழகும் பாடுது. நீல அந்த பாடல ஏஎம் ராஜா சிலமா பாடி அந்த சவர்ணுக்கு மலர் நினைவுகளாக வெளியிட்டு.
0: அப்போ அந்த ஃபிலிம் நிறைய வாட்டி பாத்தீங்களா?
1: ஐயோ, முழுக்க முழுக்க காஷ்மீர்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. 15 முறையாவது பாத்திருப்பேன் தேனிலவு திரைப்படம்.
0: அப்போ காஷ்மீர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்கும்ல?
1: ஆமா, பிளாக் அண்ட் ஒயிட். அவ்வளவு டூரிங் டாக்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளவு ஆட்சிமணி தூக்கி வைத்து உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்து ரசித்த திரைப்படம்.
0: ஓ, அந்த காலத்துல எல்லாம் சீட்டுக்கு பதிலா மணல் இருக்கும்ல?
1: மணல் இருக்கும்.
0: சரி சரி.
1: அந்த காலம் மாதிரி வராது. சரி
0: சரி.
1: வைத்தி மலமா நல்லா கடிச்சிருப்பாங்க.
0: நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முத்தமேரல நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கும் நேரலை. இந்நிகழ்ச்சியில் 2வது பாடலுக்கான நமது நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நலம் விசாரிக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்
4: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
3: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வணக்கம், சொல்லுங்க.
4: அதாவது முன்னோடி நல்வாழ்த்துக்கள்
3: உங்களுக்கும் சேர்த்துதான் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். சரி, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
4: பாவை விளக்கு படத்துல வண்ண தமிழ் பெண் ஒரு மகள்.
3: சரி, பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
3: நன்றி நேயரே.
5: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
6: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
5: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
6: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
5: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
6: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
5: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
6: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
5: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்ப

0: நிலாமட்ட மேரல நிகழ்ச்சியில் இரண்டு பாடல்கள் கேட்டாச்சு. மூணாவது பாடல் கேட்கக்கு முன்னாடி நாளைக்குள்ள ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் அது ஒரு அலசல் பார்க்கலாமா? முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு. நாளை காலை 8:30 நமக்கு வந்து இலக்கியம்தான் நம்ம தமிழ்மொழிக்க மடிமகுடம். அந்த மாதிரி ஒரு இலக்கிய பேருரை யார் வழங்குறாங்கன்னா, திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. இது சென்னையிலிருந்து அஞ்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை, 10:30 ஹைலைட்டான ப்ரோக்ராம் என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், முகிலன் விளை பணிநிறைவு பெற்ற பேராசிரியர் முனைவர் சி லக்ஷ்மணன் அவருடன் நேர்முகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்றபடி உள்ள ஒரு ப்ரோக்ராம் என்னென்னா 11:02 குமரி பண்பலியுடன், இதில் வந்து பொன் ஓணம் வந்தல்லோ சிறப்பு நிகழ்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்து பற்றிய முக்கியமான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், நலமாய் வாழ்வோம், அது 12:50. அந்த மருத்துவ தொடரில் நாளைக்கு என்னென்னா இ நலம் செயலியின் பயன்கள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சிகளெல்லாம் கேட்டு பயன்பெறலாம். சரியா? சரி, மூணாவது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். நேரம் இப்பொழுது 10:12:45. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய ஊர் பெயர்?
1: நான் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எல்லோரும் நல்லவரே. பாடல் சிவப்பு கல்லு மூக்குட்டி சிரிக்க வந்த மான் குட்டி அங்க முகத்துல குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு நீ எங்கடி போற சுங்கிடி சேல கட்டிக்கிட்டு. அந்த இனிமே பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் நிலா மற்றும் நேயர் விருப்ப நிரல் நிகழ்ச்சி. அடுத்த பாடலை கேட்க முன்னாடி ஒரு சின்ன அலசல். நாளை பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? என்னது? முதல் ஓணம், அது பற்றிய கருத்துக்கள். அதுக்கப்புறம் 1:10 பார்த்தீங்கன்னா ஹாய் ஸ்நேகிதி, அதெல்லாம் ரொம்பவே ஒரு மனசு தொடுற மாதிரி ஒரு டாபிக். அப்பா என் உலகின் முதல் ஹீரோ, நேரலை. நிறைய பேருக்கு அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 2:15 நாளை நம் விழிகள், கண்டான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கண் மருத்துவர் பினுலா கிறிஸ்டி அவர்கள். அப்புறம் டீ டைம், அதாவது தேநீர் நேரம், 3:02 வாழ வைத்த வானொலி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திரைப்பட இயக்குனர் ஆர் ராஜசேகரன் அவர்கள். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் தான், கேட்கலாம். இப்பொழுது 4வது பாடலுக்கான காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம். அபுபக்கர் மேட்டுக்கடை.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடலை.
1: அனைவருக்கும் ஓண நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரி,
1: ஆட்டோகிராஃப்ல இருந்து
0: நன்றி. வணக்கம் மேடம். நன்றி நேரே.

0: நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் உறுப்பினர்களின் நிகழ்ச்சி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:23:30. எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளிலும், அதாவது பண்டிகைகள், விழாக்கள் எல்லாத்துக்குமே வந்து முதுகெலும்பு வந்து விவசாயம் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு எந்த ப்ரோக்ராமை நான் ஹைலைட் பண்ண இது சொல்ல போகிறேன்னு. நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி பற்றி தான். சமூக பொறுப்புடன் கூட்டிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். நாளைக்கு சற்றே கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி தான் இல்லை, கேட்கலாம். சரி, அடுத்த பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பாரசாலை ராதாகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் மிக சுத்தம் பாடி பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நிலா முற்றம் நிரல் நிகழ்ச்சியில் இதுவரை 5 பாடல்கள் கேட்டாச்சு. 6வது பாடலுக்காக வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் ஐயா. உங்களுடைய ஊர் பெயர்?
1: நான் தச்சில் இருந்து கமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: படம் வந்து நான் ஏன் பிறந்தேன். அந்த படத்துல இருந்து நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்கிறேன்.
0: சரி, எல்லோரும் நலமாக வாழட்டும், பாடல் கேட்கலாம். நன்றி நேயரே.
2: பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் பாட

0: வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லுங்களே.
1: நான் தெக்கன் திருவிழையிலேருந்து சுயம்பு.
0: தெக்கன் திருவிழா சுவாமி பையா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: கை கொடுத்த தெய்வம் படத்துல இருந்து, ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி. அந்த பாட்டு
0: பாடல் கேட்கலாமா? அருமையாக பாடியிருக்கீங்க, நன்றி
1: ஓகேம்மா.
0: நேயரே.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் விற்பனை நில நிகழ்ச்சி. இதுவரைக்கும் 7 பாடல்கள் கேட்டாச்சு. 8வது பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உத்தகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கவி ரகுமான்மா.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுக்கு உற்சாகமான வணக்கம். உங்களுடைய விருப்ப பாடல்
1: வாழ்த்துக்கலாமா? விக்ராங்கிங்கிற படத்துல இருந்து சிஎம்எஸ் ஐயா சுசேலா உமா பாடுன, இன்று வந்த சொந்தமா இடையில் வந்த பந்தமா அப்படி சொன்னா பாடல்கள் இரவு நேரத்துல நேரில் எனக்கு வந்து
0: 10:38 அழகா பாடுறீங்க. சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நமது நேயர்கள் பலவிதம் அருளது ரசனையும் அப்படி. இனி வரும் பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெய்யூர்ல இருந்து உதயகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: மைக்கேல் மதன காமராஜன், அதுதான் சுந்தரன் நீயும் சுந்தரன் ஞானம்.
0: அழகா அந்த ஃபெஸ்டிவ் சீசன் கணக்கு பண்ணி கேட்டிருக்கீங்கல்ல.
1: இது வந்து மூணாவது வருஷம் நான் தொடர்ந்து கேட்கறேன் இந்த பாட்டு.
0: சரி சரி சரி,
1: மூணு வருஷம் நீங்க தான் வரீங்க.
0: போச்சுடா. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம், கேட்கலாம்.
0: சரி, நன்றி நேயரே.
1: நன்றி.

0: இதுவரை 9 பாடல்கள் கேட்டாச்சு. 10வது பாடலுக்கான நேயர், வணக்கம். வணக்கம், நம்ம இணைப்பில் தான் இருக்கீங்க. நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன் சார்.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: வாழ்க்கையில் சிறு சிறு தடங்கள் வர சகஜம், அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும். சரியா, எது எப்படியோ உயிரோட்டமான நமது நேர்கள் இருக்கும் வரை இந்த நிகழ்ச்சி எப்போவுமே வெற்றி தான். 10வது பாடலுக்காக நமது நேயர் பார்க்கலாம்.
1: யார்?
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, அப்படி பின்கோட் அட்ரஸோடய வருவீங்களே, சொல்லுங்க என்ன பாட்டு?
2: அதாவது உலகம் பூரா கேட்குது இல்லை, அதனால எந்த உடம்புலையும் ஐடென்டிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்து பணம் பிரச்சனை. அந்த மாப்பிள்ளை காதலித்தான் ஐய பொடித்தான், இல்லையா பாடல்?
0: சரி, பாடல் கேட்கலாமா?
2: நன்றி நன்றி
0: நன்றி நேரே.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர், நேரம் இப்பொழுது 10:54. இந்த ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவு பெறும். நினைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: ஆண்டி
0: விளையிலிருந்து தங்கம் அம்மா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: சிவந்தமன் படத்திலிருந்து
0: இந்த பாடல் கேட்டு அப்படியே தூங்கிடுவீங்களா? இந்த பாடல் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவீங்களா? சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி,
0: நன்றி நேரே.

நேயர்கள், இதுவரை நிலா முற்றம் நேரல நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை காற்றலையில் உங்களுக்காக வலமுற செய்தவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை பண்பலை, சென்னை ரெயின்போ பண்பலை. 102.1 திருச்சி எஃப்எம். 101 குமரி பண்பலை. 103 கோயம்புத்தூர் பண்பலை. 103.3 மதுரை பண்பலை. 100.4 வேலூர் பண்பலை. 101.6 கும்பகோணம் பண்பலை. 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.
2: மனசு மயங்கும்,
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. ஆயிரம் ஆசைகள் எண்ணத்தில் உள்ளது, அது என்னோடு மட்டுமல்ல உன்னிடத்திலும் உள்ளது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து ஏற்றி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. எங்கும் காணா எழிலோவியமாய் நீ, எப்போதும் அதிசயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தொடுக்கும் வார்த்தைகள் எல்லாம் வசந்தத்தை கொடுக்கும், உன் வரவோ

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். உன்னோடு வாழவே இதயமும் துடிக்கிறது, உன் நிழலாக இருக்கவே மனமும் இயங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து எம் ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சின்ன சின்னதாய் ஆசைகள் எல்லாம் பல இருக்க, எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன், என் இதயத்தை எப்படி நான் உனக்கு எடுத்துரைப்பேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியது. உடன் பாடியுள்ளார் சுஜாதா, பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

கண்மை கொண்டு வண்ணம் தீட்டி மெய்யுரைக்க வேண்டாம், ஒரு பொய் சொல் போதும், என் இதயம் பொலிவு பெறும்.

அடுத்து வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. பூட்டி வைத்தாலும் பூக்கள் மனம் வீசும், அதுபோல்தான் இதயத்தை நீ சொல்லாமல் விட்டாலும் கண்கள் சொல்லிவிடும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்தூர், முரளிதரன் விழுப்புரம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ஆர் ரமா தியாகராய நகர், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சக்திராம், தேனி ஹரிராம், ரங்கராஜன், தியாகராய நகர், வீரராகவன், மாதவரம், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.